0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. மாணவர் குரல்.
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: என் பேர் சிமேகா.
2: ஓகே, என்ன மீனிங் உங்க நேமோட?
3: ஃப்ரூட்ஃபுல்லான கார்மேகம். அந்த மலைக்கு முன்னாடி வரும்ல?
2: ஆமா, ஒரு கார்மேகம் மாதிரி இல்லையா உங்களுடைய பேர்? ஓகே, ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய பேர். கியூட். யார் இந்த பேர் செலக்ட் பண்ணது உங்க வீட்டுல?
3: எனக்கு அப்பா தான் செலக்ட் பண்ணாரு.
2: ஓகே, இப்ப சிமேகா என்ன பண்றீங்க?
3: நான் சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்கேன், கேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல.
2: ஓ, சூப்பர். சைபர் செக்யூரிட்டி. ஓகே, எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு?
3: எனக்கு பொதுவா இந்த ஹேக்கிங் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்தோம். வீட்டுல எல்லாருமே ஐடிஎஸ் எம்எல் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு சைபர் செக்யூரிட்டி மேல கொஞ்சம் ஆர்வம் இருந்தனால அது எடுத்துட்டேன்.
2: ஓகே, உங்களுக்கு இந்த ஆர்வம் அப்படின்னும் போது எந்த கிளாஸ் இருக்கும் போது வந்துச்சு? ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஏஜ்லயும் நம்ம விளையாட்ட சொல்லுவோம்ல, நான் சின்ன வயசுல நான் டாக்டர் ஆகிறேன், டீச்சர் ஆகிறேன் அப்படின்னு நம்மளுடைய ஆம்பிஷன் மாத்திட்டே வருவாங்க சில பேர் எல்லாமே. எனக்கு தெரியாது, நம்மளுக்கு மோஸ்டா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேபிளா நம்ம சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேபிள் ஐடியா வந்து எப்ப வந்தது?
3: அப்படின்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த லீவ்ல இருக்கும் போது நான் சும்மா ரேண்டமா அப்படியே பார்க்கும் போது எனக்கு சும்மாவே எனக்கு கம்ப்யூட்டர் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ ஹேக்கிங் அந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சோ சரி, இந்த கோர்ஸ் எடுப்போம்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன்.
2: சூஸ் பண்ணிட்டீங்க? எப்படி போகுது ஸ்டடிஸ் எல்லாம்? நீங்க நினைச்ச மாதிரி த்ரில்லிங்கா போகுதா, இல்ல வந்துட்டு இல்ல இவ்வளவுதானா இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா?
3: அது வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே, நல்லாதான் போயிட்டு இருக்கு. சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எனக்கு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, எம்மும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு.
2: ஓகே ஓகே ஓகே. இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் இல்லையா உங்களுக்கு?
3: ஃபோர் இயர் கோர்ஸ்.
2: ஓகே, நீங்க வந்துட்டு 11th அண்ட் 12th என்ன குரூப் எடுத்திருந்தீங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ்
2: எடுத்து நீங்க சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணிட்டீங்க.
3: நினைக்கிறேன்
2: ஓகே. அப்பா என்ன பண்றாங்க?
3: அப்பா வந்துட்டு மேனேஜரா இருக்காங்க.
2: அம்மா
3: வந்துட்டு சேல்ஸ்மேன்.
2: ஓகே, தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
3: தம்பி வந்துட்டு இப்போ 7th to 8th போறாங்க.
2: 7th to 8th போறாங்க. ஓகே, தம்பிக்கு நீங்க நிறைய கரியர் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? இப்படி படிடா, ஏன்னா நீங்க அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா, என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தம்பிக்கு தருவீங்க ஸ்டடிஸ் வைஸா?
3: அவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஆர்மி போகணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவனே வந்துட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவான், அவனோட ஃப்ளோலயே விட்டுருவான்.
2: ஓகே, அவனோட இஷ்டப்படியே விட்டுருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க எந்த ஊர்ல போய் ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் உங்களுக்கு இருக்கா? ஏதாவது ஊருக்கு இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு வேலை கிடைச்சா போகணும் அப்படின்ற மாதிரி?
3: எனக்கு வந்துட்டு ஃபாரின் போகணும்னு ஆக்சுவலி ஆசை. ஏன்னா இந்தியாவில இருக்கிற வேல்யூ விட அங்க ஃபாரின்ல வந்துட்டு நமக்கு இன்னும் நிறையவே வேல்யூ இருக்கு. சோ அப்படி ஃபாரின் இல்லைன்னா பெங்களூர் போகணும் அப்படின்னு
2: அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க வந்துட்டு குக்கிங் எல்லாம் கத்துருக்கீங்களா? ஏதாவது வீட்டுல சமைச்செல்லாம் குடுத்திருக்கீங்களா?
3: குக்கிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்ப ப்ரோவா இல்ல, சும்மா யூடியூப் பார்த்து இதெல்லாம் ஈஸியா இருக்கும், அதெல்லாம் சும்மா அப்படியே ட்ரை பண்ணிருக்கேன்.
2: அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க?
3: டிஃபரெண்டா அன்னைக்கு ஒரு நாள் ஹல்வா செஞ்சோம், சும்மா ரேண்டமா வீடியோ பார்த்து அப்புறம் அப்படியே பண்ணோம். அப்புறம் கேக் ரெண்டு டைம் பண்ணிருக்கேன்.
2: சூப்பர். யாருக்கு பல்லல டேமேஜ் ஆகல? உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது இருக்கா?
3: கூலி படத்துல மோனிகா சாங்கும் ப்ளே பண்ணுங்க.
2: ஓகே ஷிமேகா, ரொம்ப அழகா அந்த கருமேகம் வானத்துல திரண்டுச்சுன்னா ஒரு நல்ல அனுபவம் நம்மளுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது உங்க கூட பேசினது அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ சோ மச். பாய்.
3: தேங்க்யூ. பை பை.
2: பாய்.

0: ஹாய், உங்க பேர் என்ன?
1: என் பேர் கீர்த்தனா.
0: கீர்த்தனா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 12th போறேன் ஆண்டி.
0: 12th? 11th டு 12th போறீங்க?
1: ஆண்டி,
0: எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்ஸ்? 12th போறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்களா, இல்ல கேஷுவலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: கேஷுவலா தான் ஆண்டி இருக்கேன்.
0: பெரிய விஷயமா இல்லல்ல?
1: ஆண்டி,
0: நல்ல மார்க் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க.
1: முடிக்க
0: போறாங்க. படிக்கிறாங்க காலேஜ் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்?
1: கம்ப்யூட்டர் ஆண்டி.
0: கம்ப்யூட்டர் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர்னும் போது நம்ம ரெண்டுலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்ல.
1: ஆண்டி,
0: ஓகே. இப்ப வந்துட்டு நீங்க கம்ப்யூட்டர் லைன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன கீர்த்தனா?
1: கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் ஆண்டி.
0: அந்த லைன்லயே அப்படியே போயிடணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆகி. ஓகேவா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. ஓகே, நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களை வந்து நாங்க வாழ்த்திக்கிறோம். என்ன
1: தெரியல,
0: கூட இருக்கவங்கதான் எப்படி வந்தாலும் கவலைப்படக்கூடாது கீர்த்தனா. எப்படினாலும் எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தைரியமா ஒரு நாள் அம்மா மாதிரி சிக்கன் பிரியாணி சமைச்சிருங்க.
1: ஓகே ஆண்டி.
0: ஓகே கீர்த்தனா, உங்களுடைய ஹாபீஸ் என்ன கீர்த்தனா?
1: ஆண்டி, ரீடிங் books ஆண்டி.
0: ஓகே, என்ன மாதிரி books நிறைய ரீட் பண்ணிருக்கீங்க?
1: ஸ்டோரி books ஆண்டி.
0: ஸ்டோரி books விரும்பி படிப்பீங்க?
1: ஆ ஆண்டி.
0: ஓகே, என்ன மாதிரியான ஸ்டோரி books வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்திருக்கு?
1: என்ன
0: பிளேஸ் எல்லாம் சுத்தி பாத்தீங்க லீவ்ல?
1: லீவ்ல ஊட்டில வந்து டீ பார்க்.
0: டீ பார்க் போனீங்க?
1: டீ பார்க் போனோம் ஆண்டி.
0: ஓகே, ஃப்ளவர் ஷோலாம் போய் பாத்தீங்களா? இப்ப நடந்துட்டு இருக்குல்ல?
1: இல்ல ஆண்டி, ஃப்ளவர் ஷோக்கு போல.
0: போலான்ற ஐடியா இருக்கா?
1: ஆண்டி இருக்கு. மம்மி கூட்டிட்டு போனாங்க,
0: போய் பார்த்து வந்துடலாம். என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அழகா.

0: பிளான் பிளான் பண்ணிருக்கீங்களோ.
1: ஆன்ட்டி
0: ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நல்லா படிங்க, நல்லா நீங்க விரும்பினபடியே நல்ல வேலைக்கு போங்க. ஓகே ஓகே
1: ஆன்ட்டி
0: கீர்த்தனா, இதுல இருந்து என்ன பாடல்?
1: நீதானே நீதானே அந்த பாட்டில் போட்டுருங்க.
0: ஓகே, டூ லைன்ஸ் பாடுறீங்களா கீர்த்தனா? அழகா இருக்கு உங்க வாய்ஸ்.
1: நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகே நீயே அத்தம்.
0: ஓகே, உங்களுக்காக சூப்பரா கேட்ட உடனே அழகா பாடின கீர்த்தனைக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு திரைப்படத்துல இருந்து. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: படிக்கிறீங்க ஆல்ரிக்?
1: 48.
0: ரொம்ப சுட்டி பண்ணுவீங்களா இல்ல ரொம்ப நல்ல காம் பாயா?
1: காம் பாய்.
0: கேக்கணும் வீட்டுலதான் ஆல்ரிக் எப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டதான் தெரியும் இல்லையா, ஸ்வீட் பாயா ஆல்ரிக்? பேசுல இருந்தே தெரியுது ஸ்வீட் பாய், ரொம்ப குவாய்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஆல்ரிக், உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க ஆல்ரிக்?
1: நான், அப்பா, அம்மா, அப்பா, நான்,
0: நீங்க. ஓகே, எப்படி ஜாலியா இருக்குமா லீவ்ல எல்லாம்? எப்ப ஜாலியா இருக்கும் உங்களுக்கு?
1: ஸ்கூலுக்கு போனா ஜாலியா இருக்கும்.
0: ஸ்கூல் போனாதான் ஜாலி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். ஓகே, ஆல்ரிக் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
1: மேத்ஸ்.
0: மேத்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மேத்ஸ் புலி நீங்க அப்போ?
1: ஆமா
0: ஆமா. ஓகே, மேத்ஸ்ல எவ்வளவு எல்லாம் ஸ்கோர் பண்ணுவீங்க?
1: 75, 80
0: வாங்கிடுவீங்க? ஓகே, சூப்பர் ஆல்ரிக், நிறைய மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா போக போக இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நல்லா பயப்படாம ஸ்மார்ட் பாயா கடைசி வரைக்கும் மேக்ஸ் நல்லா போடணும். ஓகேவா? ஓகே, குட் பாய் ஆல்ரிக். ஓகே ஆல்ரிக் வந்துட்டு உனக்கு பெருசானா என்ன ஆகணும், பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க?
1: எனக்கு ஜெட் ஓட்டணும்.
0: ஜெட் ஓட்டணும்னு ஆசையா? ஓகே, ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன ஆல்ரிக்?
1: ஃப்ரைட் ரைஸ்.
0: வீட்டுல செஞ்சா பிடிக்குமா வெளியில சாப்பிட பிடிக்குமா?
1: வீட்டுல செஞ்சா பிடிக்கும்.
0: வீட்டுல யார் செய்வா நல்லா ஃப்ரைட் ரைஸ்?
1: அம்மா.
0: அம்மா நல்லா பண்ணுவாங்களா? என்ன ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க?
1: சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்.
0: சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, மம்மி சமையல் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமா.
0: ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடலாமா? தருவீங்களா ஆண்டிக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம்?
1: தருவோம்.
0: ஓகே, சூப்பர் பாய், நல்ல பையன்ல, நல்லதான் குடுப்போம்னு சொல்லிட்டீங்க உடனே. சரி, கூட எல்லாம் விளையாடுவீங்கல்ல லீவ் டைம்ல எல்லாம்? வீட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எல்லாம் விளையாடுவீங்க? என்ன கேம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்டோர் கேம்ஸா அவுட்டோர் கேம்ஸா?
1: அவுட்டோர்.
0: அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம் என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: கிரிக்கெட்.
0: கிரிக்கெட். ஓகே, கிரிக்கெட் பிளேயர் நீங்க அப்போ? ஓகே, நல்லா பவுலிங் பிடிக்குமா உங்களுக்கு பேட்டிங் பிடிக்குமா?
1: பேட்டிங்.
0: பேட்டிங் தான் பிடிக்கும். ஓகே, நம்ம இப்ப கிரிக்கெட் கேம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல எந்த டீமுக்கு நீங்க சப்போர்ட்?
1: சென்னை சூப்பர் கிங்ஸ்.
0: சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அப்படியே ஜாலியா உட்காந்து டிவி பாப்பீங்களா மேட்ச் எல்லாம்? ஓகே ஓகே, உங்களுக்கு யார் எந்த கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப பிடிக்கும்?
1: தோனி.
0: எம்எஸ் தோனி தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க வந்துட்டு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
1: சொன்னீங்களே,
0: அதுல வந்துட்டு ஒரு ஓவருக்கு எவ்வளவு பால்ஸ் எல்லாம் போடுவாங்க?
1: ஆறு.
0: ஆறு பால் போடுவாங்க. அப்ப நீங்க விளையாடும் போது அப்படிதான் ஆறு பால் போடுவீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பால் போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: ஆறு பால்.
0: ஆறு பால், கணக்கு கணக்கு தான். ஏன்னா நீங்க கணக்கு புள்ளியில?
1: ஆமா
0: ஆமா, தைரியமா சொல்றேன், நீ தான் மேக்ஸ் பிடிக்கும்ல. ஆல்ரிக் சம்மர் வெகேஷனுக்கு எங்கெல்லாம் போனீங்க ஆல்ரிக்?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர் போனீங்களா? கோயம்புத்தூர்ல என்ன பிளேஸ்க்கு எல்லாம் போனீங்க?
1: கோவை, குட்டாலம், போத்தீஸ், கொடிவேரி.
0: ஓகே, கோவை குற்றாலம் போய் ஜில்லுன்னு விளையாண்டீங்களா தண்ணியிலலாம்? எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்க?
1: ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு.
0: ஹாப்பியா இருந்துச்சு, மறுபடியும் போலாம் தோணுதா? ஓகே, நல்ல சக்சஸ்ஃபுல் பாயா இருங்க, நல்லா படிங்க. ஓகேவா, நல்ல ஸ்கோர் பண்ணுங்க ஆல்ரிக் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கேப்பேன் ஆல்ரிக் என்ன ரேங்க் எடுத்தீங்க
1: அப்படின்னு.
0: ஓகேவா?
1: ஓகே
0: ஆல்ரிக். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கு ஆல்ரிக்?
1: பிகில் படத்துல.
0: என்ன பாட்டு வேணும்?
1: சிங்கப்பெண்ணே.
0: ஓ, சிங்கப்பெண்ணே. அப்ப நீங்க வந்து சிங்கப்பெண், பெண்கள் வந்து சிங்கமா இருக்கணும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்களா?
0: ஆமா. ஓகே, குட் பாய், நல்லா என்கரேஜ் பண்றீங்க. அப்ப மம்மி வந்து சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிடலாமா? மம்மிக்காக அந்த சாங் பிளே பண்ணிடலாமா? ஓகே, அம்மாக்காக சாங் வந்து ஆல்ரிக் கேட்ட அந்த சிங்கப்பெண்ணே சாங் வந்து பிகில் இருந்து போட்டுடலாம். பாய் ஆல்ரிக்.
1: பாய் சென்டி.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டெகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட் JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி. சென்னை மதேலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, குஜராத்தில் நடந்த ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் மொத்தம் 177 கிலோ பளு தூக்கி வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? சரியான பதில் கோமல் கோகர். இன்றைய கேள்வி, தமிழகத்தின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடு எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, தமிழகத்தின் வரலாற்று பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பேடு எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நேர்களை, இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்லது கால் பேச பிடிக்குமா, உங்களுக்கு மெசேஜ் பண்ண பிடிக்குமா இல்லை டைரக்டாக காலே பேச பிடிக்குமா அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கே உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு உங்களோட விருப்ப பாடலை கூட இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கேன் நான் உங்கள் அர்ஜே எல்ஷியா ஃப்ராங்க்லின். நீங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விருப்பமான பாடலையும் எங்களிடம் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார், யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வழி நரசிபுரம் என் கே கந்தசாமி.
2: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கு மேடம். என்னுடைய குரலையும் உங்களுக்கு தெரியுங்க, சூப்பரா இருக்கு. நீங்க அதை விட சூப்பரா இருக்கிறீங்க போல இருக்கு.
2: எப்படி இருக்கு உங்க ஊர்லாம்?
3: எங்க ஊர் இன்னைக்கு கடுமையான வெயில்மா.
2: கடுமையான வெயில், ஓகே. அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்களா?
3: வீட்டுக்குள்ளதான் உட்காந்துட்டு ஃபேன் போட்டு உட்காந்து.
2: ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க டாபிக்ல பேசுறது டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்ல கால் பேச பிடிக்குமா? ஒருத்தர்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா மெசேஜ் பண்றது பிடிக்குமா இல்ல டைரக்டா நீங்க கால் பேசிடுவீங்களா?
3: விருப்ப
2: பாடல் என்ன?
3: எனக்கு இப்ப காலை நல்லா சாப்பிட்டு இப்போ 11 மணி ஆச்சுங்களா, சாயா குடிக்கிற நேரம் ஆச்சு. அதனால உண்டு பட்டால் உண்டு வாழ்வில் அந்த பாட்டுக்கு போடுங்க. அந்த பாடலுங்க, நாய்க்கனூர் வேலுமணி, கோணமலை ஆனந்தன், தென்பொடிமுடி ஏராமணிகண்டன் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு பாடல்கிறோம்.
2: ஓகே ஓகே, எல்லாத்துக்குமே அந்த பாட்டு டெடிகேட் பண்ணிடலாம். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கிட்டஞ்ச பாருங்க. தேங்க்யூ.
3: நன்றி நன்றி நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி.

0: நேர்களை பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டவை நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில் டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்லாத கால் பேச பிடிக்குமா அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு உங்களுடைய விருப்ப பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பாலசுப்ரமணியம்?
1: சூப்பரா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகே, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. உங்க நிலையத்துல உங்க வீட்லயும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க?
0: எல்லாமே சூப்பரா இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்லாட்டி கால் பேச பிடிக்குமா உங்களுக்கு?
1: அதுக்கு முன்னாலே மேடம், இன்னைக்கு 10:30 ஒளிபெயர் பண்ணீங்களா மாணவர் நேரம்?
0: ஆமா,
1: நிகழ்ச்சி அவ்வளவு சூப்பரா போச்சு, ஒரு துளியும் கூட தொய்வு இல்லாம அப்படியே கேட்க தோணுச்சுங்க.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே, தேங்க் யூ.
1: அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் அந்த பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் என்ன சிறப்பான வாழ்த்துக்கள்ங்க.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா நாங்க அத கன்வே பண்ணிறோம்.
1: ஓகே ஓகேங்க,
0: சொல்லுங்க.
1: டாபிக்ல போயிரலாம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து காதுல ரத்தம் வர வரைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட பேசணும்னால விருப்பமே பட மாட்டேங்க. ஷார்ட்டா ஸ்வீட்டா வந்து கால் பண்ணா பேசிடுவேங்க.
0: ஓகே,
1: ஏன்னா வந்து கால் பண்ணிட்டு கால் வந்தாலும் நம்மளுக்கு மன உளைச்சல் ஏற்படு, அதனால நம்மள மாதிரிதானே எல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து டெக்ஸ்ட் பண்றதுதான் எனக்கு நம்ப பிடிக்குங்க. வாய்ஸ் நோட் போட்டா ஒவ்வொருத்தரும் பிடிக்காது அப்படிம்பாங்க, அது கேட்க மாட்டா அப்படிங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் டெக்ஸ்டே பண்ணி அனுப்பிடுவேங்க.
0: ஓகே, கால் அவ்வளவு பேச மாட்டீங்க?
1: அதிகமா பேச மாட்டாங்க மேடம். எனக்கு வந்து பேசுறத விட இந்த அவங்கவுங்க டைம் பொறுத்து அவங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நாம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பில பாத்துக்குவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்ல. ஏன்னா நாம ரேடியோல மும்முரமா முழுகிட்டு இருப்போம், அந்த டைம்ல வந்து போன் வந்ததுன்னா கொஞ்சம் கடுப்பாத்தான் இருக்குங்க. ஏன்னா செல்லுறத நான் கேட்டுட்டு இருப்பேன். இந்த வாய்ஸ் நோட்டு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வரையில வந்து எனக்கு ரொம்ப யூஸா இருக்குங்க. நம்ம டைம் இருக்குல்ல, அதை எடுத்து பாத்துக்கலாங்க.
0: ஓகே, எப்போ டைம் கிடைக்குதோ எடுத்து பாத்துப்பீங்களா?
1: என்னங்க?
0: எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மெசேஜ் எடுத்து பாத்துப்பீங்க?
1: ஆமா ஆமாங்க.
0: ஓகே,
1: அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்கல, அது வாய்ஸ் நோட் போட்டா ஏத்துக்காதுங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அப்பத்திக்கப்ப நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்டா இருக்குதுங்க.
0: ஓகே ஓகே,
1: நம்ம சந்தேகங்களை எல்லாம் கேட்கல, அதுக்கு பதில் சொல்றது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க.
0: ஓகே,
1: அதனால நான் வந்து டெக்ஸ்ட் பண்றத விரும்புறேங்க.
0: ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன?
1: தைப்பொங்கல் படத்துல இருந்து கண் மலர்கள் இன்னழைப்பிதழ், அந்த பாட்டு தாங்க மேடம்.
0: ஓகே, ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து நம்ம நேயர் மனைவி சந்திரசேகர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. இந்த தைப்பொங்கல்னு ஒரு படம் வந்ததே ரொம்ப நாளா எனக்கு தெரியாம இருந்ததுங்க. அப்புறம் கோவை வானொலி நிகழ்ச்சி பொறுப்பாளர் சௌமியா வெங்கடேஷ் மேடம் வந்து போன வாரம் புதிர் கேட்டிருந்தாங்க, அந்த பாட்டை வந்து கண்டுபிடிச்சு அனுப்புனா. அப்புறம் அந்த பாட்டை வந்து வீடியோவா பார்த்தேன், நல்லா இருக்குது, டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் அது டைம் நல்லா இருக்குதுங்க. சாங் வந்து சூப்பரா இருக்கு, இப்படிப்பட்ட சாங் வந்து பிரபலமாகலையே அப்படின்னு ஒரு வருத்தமா இருந்தது. சரி, இப்ப பிரபலப்படுத்திடலாம் ஊட்டி பண்பலை மூலமா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் மேடம்.
0: கண்டிப்பா அந்த சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: Thank you, madam.

0: நூறாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்னோடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: பேக் டு த ஷோ நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை கேட்டு டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா கால் பேச பிடிக்குமா அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுடைய கருத்துக்களையும் நான் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சத்யநாராயணன்?
2: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர் வெயிலெல்லாம் எப்படி இருக்கு?
2: ஐயோ, வெயில் ஆரம்பிச்சிருச்சு மேடம். காலையில் நல்லா இருந்து, கூலாக இருந்து, இப்போ பார்த்தா நல்ல வெயில், பட்டாயை கிளப்புது.
1: ஓகே, நல்ல வெயில் எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா?
2: சந்தோஷம் மகிழ்ச்சியில அது எதுலயுமே வராது. உற்றார் உறவினர் நண்பர்கள் யார்டையும் நம்ம போன்ல பேசணும், ஒரு ஒரு மினிட் ஆர் டூ மினிட்ஸ் பேசினா கூட அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அது நமக்கு இருக்கும்.
1: ஓகே, அப்படி டைரக்டா வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து அவங்கள்ட்ட காட்டிடலாம் சொல்றீங்க.
2: என்ன பாடல்
1: வேணும் உங்களுக்கு?

0: போர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்திலிருந்து துரை பேசுறேன்.
0: துரை, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்களா நல்லா இருக்கிறீங்க?
0: எல்லாம் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்ல கால் பேச பிடிக்குமா?
1: இல்ல, எனக்கு கால் பண்ணி பேச பிடிக்குங்க.
0: ஏன், என்ன காரணம்?
1: எனக்கு இருக்கிற கையளவு அலைபேசி தாங்க.
0: ஓகே,
1: அன்பு நடமாடும் கலைக்கூடமே.
0: ஓகே, இந்த பாடல் வந்துட்டு இருக்க கிரிஞ்சு பண்ணுங்க. தேங்க்யூ,
1: நன்றிங்க.

0: பேக் டு த ஷோ நேர்களே, நீங்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா அல்லது கால் பேச பிடிக்குமான்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்,
1: நான் தென் பொன்மணிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுகிறேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நேயர்கள் அவர் இணைப்பில் இல்லை. நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா இல்லாட்டி கால் பேச பிடிக்குமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இதோட எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, எஸ்யா மேம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா?
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேங்க.
1: ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா ஆப்தியா இருக்கேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பேசி, மிஸ் பண்ணிட்டேன்.
1: ஓகே,
2: மிஸ் பண்ணப்பல கொஞ்சம் ரொம்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்ததுங்க.
1: ஓகே,
2: ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணா வந்து மனசு மட்டும் தாங்க பேசும், ஆனா மனம் விட்டு பேசும். இப்ப வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சில சமயத்துல எனக்கு ரொம்ப பலவீனமா ஆயிரும். அதே மாதிரி ஒரு மாதிரி சோந்தம் நிலைமையில வந்துருவாங்க. அப்ப வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் நமக்கு செல்லாது.
1: ஓகே, ஓடிஎஃப்எம் கால் பண்ணா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிரும் சொல்றீங்களா?
2: ஆமாங்க, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க.
1: ஓகே,
2: அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிரும். அதே மாதிரி நான் உங்களை இதே மாதிரி உங்க ஒரு மன விரும்பிக்கிட்டா நான் பேசும்போது கண்டிப்பா நான் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவேன். இப்ப வந்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு குரல்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குங்க.
1: ஓகே, நன்றி நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் என்ன இன்னைக்கு?
2: இந்த நாள் உங்களுடைய நிகழ்ச்சியில நான் இந்த பாடல் கேட்கணும் தான் ஆசைப்படுறேங்க.
1: ஓகே,
2: என்ன மட்டும் லவ் யூ சொல்லு புஜ்ஜி. படம் வந்து ஜெகமே

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பர்கள்

0: எல்லாமே நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க.
1: ஓகே, சந்தோஷம் சிஸ்டர், ஹாப்பி.
0: ஓகே, டெக்ஸ்ட் பண்ண பிடிக்குமா உங்களுக்கு, கால் பேச பிடிக்குமா?
1: எனக்கு டெக்ஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஊட்டி அப்பம்க்கு மட்டும் தான் சிஸ்டர்.
0: வேற யாரும் டெக்ஸ்ட் பண்ண மாட்டீங்களா?
1: பண்ண மாட்டேன். மத்ததெல்லாம் கால் தான், கால் பண்ணி நேரடியா பேசினா அது ஒரு மனசுக்கு நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஓகே, இப்போ கால் பேசதான் பிடிக்கும்.
1: இப்பதான் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் மாச கணக்குல போயிட்டாங்களா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபாய்க்கு பண்ணி விட்டா நல்லா எல்லாத்திட்டையும் நீட்டா பேசிக்கலாம்ல சிஸ்டர்.
0: ஓகே ஓகே ஓகே. இந்த நிகழ்ச்சியில
1: எல்லாத்தையும் நான் போன்ல தான் சிஸ்டர் பேசுறது, யாருக்கும் மெசேஜ் பண்றது இல்ல.
0: ஓகேங்க, இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் என்ன?
1: எனக்கு இங்கிலீஷ் காரன்ல இருந்து யாரது யாரது அந்த பாடல் வந்து எப்பவும் பிரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் மார்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் இனிமையான குடும்பத்துக்கு சேர்ந்து காற்றில் தவளை விடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி, அழைத்ததற்கு நன்றி.

0: நேர்களின் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்ச்சி யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கங்க மேடம், தென் பொன்மொழி தேனா மணிகண்டன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
1: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பேசுறதா பிடிக்குங்க மேடம். இப்ப நம்ம ஒரு அவசரமா ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு
0: வைங்களேன்,
1: ஒரே நிமிஷம் பாருங்க, இந்த மாதிரி அவசரமா இருக்கிறங்க, அப்புறம் கூப்பிடுறேன்னு கட் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனா உட்காந்து அந்த எழுத்துங்கள் எல்லாம் இங்கிலீஷோ தமிழோ தேடி டைப் பண்றதுல லேட் ஆகுங்க. அப்புறம் பொறுமையா பேசுனா நல்ல மனசு விட்டு பொறுமையா பேசலாங்க. ஆனா டெக்ஸ்ட் பண்றது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஆனா எழுதுற காலத்துல எல்லாம் மாங்க மாங்கன்னு ஆல் இண்டியா ரேடியோக்கு லெட்டர் எல்லாம் நிறைய எழுதிட்டு இருந்தேங்க. அப்புறம் போன் வந்ததுனால போன் பண்ணி பேசிக்கிறோம். உடனே லைன் கிடைச்சி நம்ம கருத்தையும் சொல்லிட்டோம், பாட்டையும் கேக்குறோம் இல்லைங்களா.
0: அப்ப
1: பேசுறது பேசுறதுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தானே எல்லாருமே கூப்பிட்டு பேசுறோம்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாங்க, எனக்கு பேசுறதா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கந்தசாமி அண்ணா சொன்ன மாதிரி பேசுறதா பிடிக்குங்க. எனக்கு வந்துங்க ஜோடி படத்துல இருந்து ஒரு பொய்யாவது சொல் கண்ணு அந்த பாடல் வேணுங்க.
0: வாய்ப்புக்கு
1: நன்றிங்க.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே. எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். 2:00 நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசையில் இடம்பெறும் சொல் முல்லை. நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாளி பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:20 நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமழு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை 358 பகுதி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலை சாகுபடி குறித்து பி ராஜ்குமார் அவர்களுடன் நீர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். பல் மருத்துவத்தின் வரலாறு குறித்து மருத்துவர் சால் சரத் அவர்களுடன் நீர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டிருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூடி எஃப்எம் 101.8. ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு

0: NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேர்களே, உங்களுக்கு சிநேகிதிகளாக, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. சிநேகிதிகளாகிய நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், பயனுள்ள பொழுதுபோக்குகள், தொழில் சார்ந்த வாய்ப்புகள், இப்படி எதுவை வேணுமானாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை, ஆலோசனைகளை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344909018, 9342909018, 8300019118.
2: நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜானகிராமன் படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9301-38, 8300-0019-18. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராட்சசன் படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. சிநேகிதிகளாகிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், பயனுள்ள பொழுதுபோக்குகள் மற்றும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை குறித்த ஆலோசனைகள், இன்னும் பிற தகவல்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344901038 9390301038 83001038 மொபைல் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேடம், எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
1: நான் ஊட்டி மார்க்கெட்ல இருந்து பேசுறேன்.
0: மார்க்கெட்ல இருந்து பேசுறீங்க, ஊட்டி எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய பொழுதுபோக்கே அதுதான்.
0: சரி, என்ன?
1: டைலர் கடை வச்சிருக்கிறேன்.
0: ஓகே,
1: இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குது.
0: நீங்க அத டெய்லரிங் பண்ணிட்டே இந்த புரோகிராமும் லிசன் பண்ணுவீங்க?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கு அது ஒரு
1: அதுதான் எங்களுக்கு டைம் பாஸ்.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு போர் அடிக்காம உங்களோட வேலைய அழகா பண்ணுவீங்க.
1: ஆமா ஆமா.
0: நீங்க அஸ் அ டெய்லரா ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா பெண்களுக்கு, அழகு ஆடைகளை பத்தியோ இல்ல அவங்களுடைய ஃபேஷன் பத்தியோ ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன்.
1: நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பெண்கள் என்னதான் படிச்சு இருந்தாலும் கைத்தொழில் ரொம்ப முக்கியம். அந்த கைத்தொழில டைலரிங் ரொம்ப முக்கியம். நமக்காக கூட நம்ம தச்சுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உண்மைதானே?
0: நிச்சயமா நிச்சயமா. அதாவது நம்ம எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ, ஒரு நல்ல ஒரு பார்ட்டிக்கோ, ஏதோ விஷயத்துக்கு போகிறோன்னும் போது ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஆசைப்பட்டு போடலான்னு நினைக்கும் போது அது நமக்கு தைக்க தெரிஞ்சா நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம்.
1: டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை.
0: எவ்வளவுதான் நல்லா
1: இல்லாம காஸ்ட்லியா போயிட்டே இருக்குது இப்போ எல்லா விஷயங்களும்.
0: ஆமா,
1: அதனால நம்மளே ஒரு தொழில் கத்துக்கிட்டோம்னா, அதுல முக்கியமா டைலரிங் கத்துக்கிட்டோம்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: நல்லா யூஸ்ஃபுல். நீங்க உங்க லைஃப்ல எப்படி பெனிஃபிட் ஆயிருக்கீங்க இந்த டைலரிங்ல, அத பத்தி கொஞ்சம் ஷேர்
1: பண்ணுங்க. டைலரிங்ல நான் 25 இயர்ஸா நான் இந்த வேலையில இருக்கிறேன்.
0: 25 இயர்ஸ், வெரி கிரேட்.
1: அப்போ நான் சும்மா சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. அது வந்து தொழிலா என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு இதா அமையும்ட்டு நான் நினைக்கவே இல்லை. பசங்க படிச்சிருக்கிறானுங்க, இந்த தொழில் மூலமா தான் நான் எல்லாமே செஞ்சிருக்கிறேன். நான் இதெல்லாம் உதாரணம் தான்.
0: நிச்சயமா, அதாவது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்கு, ஒரு பக்க பலமா இந்த டைலரிங் தொழில்.
1: கண்டிப்பாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியணும். இது டைலரிங்ன்றது ரொம்ப இதா நினைக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க. ஆனா இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி உக்காந்து கத்துக்கிட்டோம்னா, அதை விட எனக்கு படிச்சிருந்தா கூட இந்த தொழில் வந்து மறுதி வரவே வராது.
0: அதுதான் நல்ல, அதாவது மனசுக்கும் ரொம்ப ஒரு அந்த ஒருங்கிணைப்பு, அந்த மனதுடைய அந்த ஸ்ட்ரெஸ்.
1: வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க கூட நம்ம பேசுறது நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க, நல்லாவும் இருக்கும், ஜாலியா இருக்கும். கஸ்டமர் ஜாலி பண்ணிட்டு எனக்கு என்கிட்ட பேசுறதுக்கிட்டே வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ்.
0: அதான் என்ன மாதிரியான ஃபேஷன் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க பெண்களுக்கு, அத பத்தி சொல்லுங்க.
1: சுடிதார், பிளவுஸ், பேட்டர்ன் பிளவுஸ் பண்றேன், தைக்கிற லேடிஸ் ஐட்டம் எல்லாமே, பட்டு புடவை, ஃப்ராக்ஸ், சாரீல ஃப்ராக்ஸ், மாடல் மாடலா சாரீல ஃப்ராக்ஸ் செய்யறேன்.
0: அதுக்கப்புறம் மேரேஜ் பிளவுஸ், டிசைனர் பிளவுஸ்,
1: எல்லாமே செய்யறாங்க. இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
0: உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லையே.
1: என் பேர் ஃபரீனா. மார்க்கெட்ல தீபா பட்டனோஸ்க்கு பக்கத்துல கடை வச்சிருக்கேன்.
0: சரி, நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்களோ மாதிரியான ஸ்நேகிதிகளுக்கும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்நேகிதின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துங்க. நிறைய பெண்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவங்க பயன் பெறணும், அவங்களோட குறிப்புகளை பார்த்து நிறைய பேர் அது இன்ஸ்பயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய மோட்டிவேஷனா இருக்கு.
1: நான் பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: உங்களுக்கு என்ன பாடல்,
1: எல்லாரும் முன்னேறணும், நல்லா வரணும்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: நீங்க
0: கேட்ட பாடல், நீங்க விரும்பின படத்துல இருந்து தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதிய நிகழ்ச்சி. ஒழிக்கிற நேரம் 12:36. நிமிடம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தைப்பொங்கல் படத்திற்காக.

மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜாவின் குரல்களில் கேட்ட தைப்பொங்கல் பட பாடலோடு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார்.

0: அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது.

0: தாராபுரம் ஆகிய மூன்று தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைத் தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மெல்லிசை பாடல்களும் கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டம் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சந்தைகளில் ஒன்றாக உள்ளது. நமது கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்கள் முதல் நாம் பயன்படுத்தும் மடிக்கணினிகள் வரை அனைத்தும் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீண்ட காலமாக இந்த மின்னணு பொருட்களுக்காக நாம் வெளிநாடுகளை, குறிப்பாக சீனாவை சார்ந்திருந்தோம். இந்த சார்பு நிலையை மாற்றி இந்தியாவிலேயே தயாரிப்போம், அதாவது மேக் இன் இந்தியா என்ற கனவை நனவாக்க மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் உத்திதான் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டம்

அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். இதன் முதல் கட்ட வெற்றிக்கு பிறகு இப்போது இன்னும் கூடுதல் பலத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுதான் PLI 2.0. இந்த திட்டம் ஒரு எளிமையான தத்துவத்தை கொண்டது. நீங்கள் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யுங்கள், அரசு உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும். ஒரு நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களின் விற்பனை அதிகரிப்பை பொறுத்து அந்த விற்பனை தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அரசு பணமாக திருப்பி தரும். May 2023 ஐடி ஹார்ட்வேர் துறைக்கான PLI 2.0 திட்டம் சுமார் 17,000 கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டது. இது லேப்டாப்கள், டேப்லெட்டுகள், ஆல் இன் ஒன் PC-கள் மற்றும் சர்வர்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்துகிறது. ஆண்டுதோறும் நாம் 1,000,000,000 கோடி மதிப்பிலான லேப்டாப்கள் மற்றும் கணினிகளை இறக்குமதி செய்கிறோம். PLI 2.0 மூலம் இவற்றை இந்தியாவிலேயே தயாரிப்பதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிக்கப்படுகிறது. ஆப்பிள், டெல், HP மற்றும் லெனோவா போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் இப்போது இந்தியாவை தங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்துள்ளன. PLI 2.0 திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு 6 ஆண்டுகள் வரை சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இது ஒரு நீண்டகால முதலீட்டிற்கு வழிவகுக்கிறது. வெறும் உதிரி பாக்கங்களை இணைப்பது மட்டும் போதாது. PCB, பேட்டரிகள் மற்றும் கேசிங் போன்ற உதிரி பாக்கங்களையும் இந்தியாவிலேயே தயாரிக்க இத்திட்டம் ஊக்கமளிக்கிறது. ஐடி ஹார்ட்வேர் தயாரிப்பிற்கு மிக முக்கியமானது குறை கடத்திகள் அல்லது செமிகண்டக்டர்கள். இவை இல்லாமல் லேப்டாப், கார் அல்லது ராக்கெட் கூட இயங்க முடியாது. இதற்கென அரசாங்கம் தனியாக சுமார் 76,000 கோடி நிதி ஒதுக்கீட்டை இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மூலம் அறிவித்துள்ளது. ஐடி ஹார்ட்வேர் உற்பத்தியுடன் செமிகண்டக்டர் உற்பத்தியை இணைப்பதன் மூலம் இந்தியா ஒரு முழுமையான மின்னணு சூழலை உருவாக்குகிறது. சிப் வடிவமைப்பு முதல் அதன் உற்பத்தி வரை அனைத்தையும் இந்தியாவிலேயே செய்ய இந்த திட்டம் அடித்தளம் அமைக்கிறது. குஜராத் மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகள் அமைய இத்திட்டம் காரணமாக உள்ளது. PLI 2.0 வெறும் தொழிற்சாலைகளை மட்டும் உருவாக்கவில்லை, இந்திய இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்குகிறது. ஐடி ஹார்ட்வேர் துறையில் மட்டும் சுமார் 75,000 முதல் 1,00,000 வரை நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என இத்திட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. பேக்கிங், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சேவைத்துறைகள் மூலம் 500,000 பேர் பயன்பெறுவார்கள். மேட் இன் இந்தியா முத்திரை பதித்த லேப்டாப்கள் மற்றும் சர்வர்கள் இனி உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படும். 2026 மின்னணு உற்பத்தி துறையின் மதிப்பை பல மடங்கு உயர்த்த இத்திட்டம் உதவும். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டம் 2.0 என்பது இந்தியாவின் பொருளாதார இறையாண்மையை உறுதி செய்யும் ஒரு திட்டமாகும். நாம் இனி வெறும் ஒரு நுகர்வோர் நாடாக மட்டும் இருக்க மாட்டோம், உலகத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்கும் மாபெரும் உற்பத்தி சக்தியாக உருவெடுப்போம். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும்போது அதில் மின்னணு துறையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். வாருங்கள், இந்த டிஜிட்டல் புரட்சியை வரவேற்போம், இந்திய தயாரிப்புகளை ஆதரிப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உற்பத்தி சார்ந்த ஊக்கத்திட்டம் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

நேர்கள் கேட்ட பாடலோடு மெல்லிச நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் ஒன்றிணைந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள்

0: உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று

0: திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச் சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ₹55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:55.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பரவக்கூடிய நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பத்தி தான். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரெண்டு டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸா பிரிச்சுக்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ் எப்பயுமே வந்துருன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் சோர்ஸ்ல இருந்தான் நமக்கு வரக்கூடியது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன செகண்டரியா இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பாடிக்குள்ள இருக்கிற நடக்கிற சேஞ்சஸ், அதாவது நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து நம்ம உடம்புல மட்டும் இருந்து மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருந்துச்சுன்னா அது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீசஸ்னா நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்காக பரவுறதுக்கு சான்சஸ் இருக்கிற டிசீசஸ் தான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் டைப் ஆஃப் கேட்டகரி வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கல் இதெல்லாமே வந்து என்னன்னா கம்யூனிகபிள் டைப் ஆஃப் டிசீஸ். இந்தியாவில் மோஸ்ட் காமனாக இருக்கிற டிசீஸ்ல வந்து என்னன்னா கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் ரெண்டுமே ஜாஸ்தி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் லோவர் எக்கனாமிக் ஏரியாஸ்ல இருந்தா கம்யூனிகபிள் டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹைஜீன் ஃபாலோ பண்ணாதனாலையும் அது இல்லாமல் சின்ன சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மலான ஒரு திங்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும். கம்யூனிகபிள் டிசீஸ்ல நிறைய இருக்கிற டைப்ல வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கல் இந்த மூணு டைப் மெயினாக நம்ம பார்க்கறது. பாக்டீரியல் இல்னஸ், பாக்டீரியல் இல்னஸ்ல நிறைய டைப் இருக்கு. இந்தியாவில் ஜாஸ்தி காமனாக இருக்க பாக்டீரியல் இல்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர்னு பார்த்தோம்னா வந்து என்னன்னா டியூபர்க்ளோசிஸ், அதாவது காச நோய், டிபின்னு சொல்லப்படுறது. அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ல

0: முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் சின்ன சின்ன இல்னஸ், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. இந்த மோஸ்ட் காமனாக வந்து என்னென்னா நம்ம ஏரியாஸில் டைஃபாய்டு எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு விஷயம். டைஃபாய்டு எதனால வருதுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியானால, சல்மனலா டைஃபின்னு இருக்கிற ஒரு பாக்டீரியா வந்து என்னென்னா வாட்டரில் கண்டாமினேட் ஆகிறதுனால வருது. வாட்டர்லாம் எதனால கண்டாமினேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஓரோஃபிக்கல் ரூட் தான் அதோட ரூட்டு. ஏதாவது இன்ஃபெக்ட் ஆன யாராவது ஒருத்தங்களோட வந்து என்னென்னா ஃபிகல் ப்ராடக்ட்ஸ் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிறதுனால அந்த வாட்டரை வந்து என்னென்னா மற்ற நார்மலாக இருக்கிறவங்க வந்து என்னென்னா இன்டேக் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து டைஃபாய்டுங்கிற ஒரு பாக்டீரியல்னஸ் வருது. அது இல்லாமல் வந்து என்னென்னா இன்னும் நிறையவுமே பாக்டீரியல்னஸ் நிறையா இருக்கு. அது ஒரு சைனஸ், நார்மல் ஒரு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், லங் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை நேசல் வெறும் ஓரல் பாத்வேல வர இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓப்பன் சோர்ஸில் இருக்கும் போது வந்து என்னென்னா நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுங்கிறது காமனாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ மலர். நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: மருத்துவமலர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நேர்களே. பரவக்கூடிய நோய்கள் பற்றிய பல தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: வைரல் இல்னஸ் வந்து காரணம் வந்து நிறைய இருக்கு. வைரஸ் காரணமா வரது வைரல் இல்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுல நம்ம வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம்னா, நார்மல் இன்ஃபுளுயன்ஸா, ஒரு காமன் கோல்டா இருக்கட்டும், ஒரு ஹெப்படைட்டிஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு COVID-19 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு வைரஸ் காரணமா வந்து காஸ் பண்றது. வைரல் இல்னஸ்ங்கிறது வேற, பாக்டீரியல் இல்னஸ்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வேற. ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு வேறையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ட்ரீட்மெண்ட்டும் வேறு வேறு தான். நம்ம சின்ன வயசுல இருந்து வேக்சின்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்போம். அந்த வேக்சின்ஸ் எல்லாம் எதை தடுக்கிறதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து என்னன்னா வைரல் இல்னஸ் தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வேக்சின் போடுறோம். ஏன்னா வைரஸை நம்மளால கம்ப்ளீட்டா நம்ம பாடியிலிருந்து வந்து எராடிகேட் பண்ண முடியாது. அது வந்து என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரிகாஷனா வந்து என்னன்னா அதை நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம சின்ன வயசுல இருந்து வேக்சின் எல்லாமே நம்ம ப்ராப்பரா போட்டிருக்கோம். அப்படி போடும்போது நம்ம உடம்புல வந்து என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்னன்னா, அதே வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள தீவிரமான ஒரு இதுல ஸ்டேஜ்ல வரும்போது வந்து என்னன்னா, நம்ம பாடி அதை டிடெக்ட் பண்ணி ஏர்லியாவே வந்து என்னன்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணிடும். இதுதான் வந்து என்னன்னா வைரஸ்க்கு உண்டான இது.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருத்துவ மலர் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு.

0: மருத்துவமலர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நேர்களே. பரவக்கூடிய நோய்கள் பற்றிய பல தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: வைரல் இல்னஸ் ரொம்ப மோசமானு கேட்டீங்கன்னா, ஆமா வைரல் இல்னஸ் ரொம்ப மோசம்தான். எப்பெல்லாம் வைரல் இல்னஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து என்னென்னா, ஒரு கண்டாமினேட்டட் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுனாலையோ, இல்லை கண்டாமினேட்டட் பர்சன்ஸ் கூட நம்ம வந்து என்னென்னா இருக்கிறதுனாலையோ, அதன் காரணமாக ஈஸியாக வந்து என்னென்னா வைரல்னஸ் வரும், ஸ்ப்ரெட் ஆகும். அது நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கும் வந்து என்னென்னா போகலாம். வைரல் இல்னஸ்னால பாதிப்பு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஃபீவராக தான் அரைஸ் ஆகும். அது நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ஒரு டேப்லெட்ஸ்னால, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ்னால வந்து வைரஸ் ஃபீவரை வந்து என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஆன்டிவைரல் டேப்லெட்ஸ்ன்னு தனியாக இருக்குது, அதை எடுத்துக்கணும். முக்கால்வாசி நேரம் வந்து என்னென்னா, நம்ம நார்மலான ஒரு ஜென்ரல் காமன் வைரல் கோல்டாக இருக்கட்டும், வைரல் ஃபீவராக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுத்துக்கலைனாலும் நார்மலாகவே நம்ம உடம்பே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னென்னா, அது பாடியில் இருக்க வைரஸை வந்து என்னென்னா டிடெக்ட் பண்ணி அதை அபாலிஷ் பண்ணிடும். அந்த டைமில் நமக்கு வந்து ஃபீவர் வந்து என்னென்னா நடக்கும். ஃபீவர் டைமில் இந்த மாதிரி இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆகும். அதாவது என்ன ஆகுனா, வைரல்னஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஆப்வியஸ்லி வந்து என்னென்னா எந்த ஒரு

0: மருத்துவமலர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நேர்களே. பரவக்கூடிய நோய்கள் பற்றிய பல தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: இப்ப வைரல் இல்னஸ்ல நிறைய இது இருக்கு. ரொம்ப என்னன்னா டேஞ்சரானது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யாராவது கேட்டனோ அது COVID-19 அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாத்தையும் விட மோசமான வைரஸ்களும் நிறைய இருக்கு. இன்னும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யற டாக்டர்ஸா இருக்கட்டும்,

0: இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு கண்டிப்பா போட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வந்து அது போடணும்னு பாத்தீங்கன்னா பிளட்ல கண்டாமினேட் ஆகிற ஒரு வைரஸ் அது, பிளட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வைரஸ் அது. ஏன் அது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு லேபரா இருக்கட்டும், எல்லாருமே ஏன் ஹெச்பிவி வேக்சின் போட்டிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோட வந்து என்னன்னா அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஜாஸ்தியாவே இது பண்ணுவாங்க. ஒரு சின்ன நீடில் பிரிக் இன்ஜுரி ஆகட்டும், இல்ல ஏதாவது பிளட் ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும் போதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல ஹெப்படைட்டிஸ் பி வந்து என்னன்னா சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் ஹெப்படைட்டிஸ் பியை இவ்வளோ அழுத்தி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஐவிங்கிற ஒரு மோசமான நோயை விட வந்து என்னன்னா ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொடியது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு உண்டான வேக்சின்ஸ் வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு, எல்லா வந்து எல்லா ஜிஎச்லயும் அவைலபிளா இருக்கு. மெயினா வந்து என்னன்னா மெடிக்கல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்ல போறவங்களுக்கும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் மேண்டட்டரி ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து என்னன்னா நீங்க இப்ப போறீங்கன்னா முதல் நாள் போடுற ஒரு வேக்சின் வந்து என்னன்னா ஜீரோ டோஸ் ஆகும், அடுத்தது வந்து என்னன்னா 2 மாசம் கழிச்சு செகண்ட் டோஸ் ஆகும், அடுத்தது வந்து என்னன்னா 6th மந்த் கழிச்சு தேர்ட் டோஸ். நீங்க மொத்தமா வந்து என்னன்னா 3 டோஸஸ் போட்டிருப்பீங்க. அப்படி போட்டீங்கன்னா யுவர் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினுக்கு எதிராக நீங்க வந்து வேக்சினேட்டட்னு அர்த்தம். இது நார்மலான நம்மளோட இம்யூனைசேஷன் ஷெட்யூல்லையும் இது வந்திருக்கும். ஆனா இது வந்து ப்ரொஃபஷனலி நம்ம உள்ள போகும்போது இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து என்னன்னா ஒரு ஓரல் ரூட், இந்த பிளட் மூலமா வர வைரஸ் இது இல்லாம வைரல்னஸ் இல்லாம தனியா வந்து வாட்டர் கண்டாமினேட்டர்னால வர வைரல்னஸும் நிறைய இருக்கு. இங்க அது இல்லாம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஷிங்கிள்ஸ்னு சொல்லிட்டு, காமனாவே வந்து என்னன்னா அது வந்து ஒரு வைரல் ரேஷஸ். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நரம்பு அக்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் த பாடியில மட்டும் என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா வலியோட சேர்ந்து எரிச்சலோட சேர்ந்து சின்ன சின்ன கொப்பளங்களா வந்து ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு ஸ்ட்ரீப் மாதிரி ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கலாம், இல்ல ஒரு கரெக்டா ஒரு விழா எலும்பா அந்த ரேஞ்ச்ல மட்டும் வந்திருக்கலாம், இல்ல ஃபேஸ்ல வந்திருக்கலாம், ஒரே ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். அதுதான் ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அது வந்துட்டா பயப்பட எதுவும் தேவையில்லை, அது மேல எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. பெயின் குறையறதுக்காக வேண்டியும் அது வந்து நார்மலா இருக்கிற ஒரு வைரல்னஸ் தான், அது குறையறதுக்கு வேண்டி ஆன்டி வைரல் ஆயின்மெண்ட் நீங்க அப்ளை பண்ணலாம். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வைரல் இல்னஸ் வந்துச்சுனாலும் நம்ம உடம்புல அதன் காரணமா ஃபீவரோ இல்ல வேற ஏதாவது பாடியில ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்துச்சுனாலோ டாக்டர்ஸ் நாங்க அட்வைஸ் பண்ற மொதல் விஷயம் வந்து ஹைட்ரேஷன் மட்டும் தான். ஹைட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது உடம்புல நீர் சக்தியும் ரொம்பவுமே குறையும். அந்த டைம்ல நீங்க ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா ரொம்ப இருக்கும். ஆன்டிவைரல்ஸ் டேப்லெட்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி ஹைட்ரேஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். அடுத்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு போகலாம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்தியால பொறுத்த வரைக்கும் என்னன்னா டியூபர்குலோசிஸ்.
1: நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி போச்சம்பள்ளி ஊத்து நாலுமுக்கு வாணியம்பாடி தென்கனிக்கோட்டை ராணிப்பேட்டை காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தருமபுரி நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை கரூர் மதுரை திருவள்ளூர் ராமநாதபுரம் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 30 வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம் 5:30. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நிலத்தில் நேரம் 3 மணி. ஹலோ ஊட்டி. இன்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை கேட்கலாம். இந்த ஒரு சொல் திரை இசையில இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஒரு மலரினுடைய பெயர்ல தான். செங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் முல்லை மலர் மல்லி ஆகிய மலர்களானது பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது இந்த முல்லை மலர் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ சொல்லுவாங்க, கற்புடைய மங்கை சூடும் மலர் வந்து முல்லை மலர் தான் அப்படின்னு. மல்லி மலர் வந்து அதிகப்படியான மனம் கொண்டது, அதனால் சூட மாட்டாங்கன்னு. இப்போ நம்ம நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால முல்லை மலரும் சரி மல்லி மலரும் சரி ரெண்டுமே வந்து மாறி மாறி சூட்டிக்கிறோம். இன்றைக்கு ஒரு சொல் துறை இசையில் நம்ம வந்து முல்லை அப்படின்ற ஒரு பேரில் தான் முதல் பாடலை, அடுத்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல்களையும் கேட்க போகிறோம். இப்போது நம்மளோட சொன்னோன்னே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம் முல்லையில் அவங்க என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லவே வேணாங்க, நம்ம நேயர்கள் எல்லாமே அப்படி ரெடியாக பக்கா வச்சுருப்பாங்க. நம்மளோட ஃபோன் நம்பர் சொல்லிடலாம், 9344901018, 2966781043 அப்படின்ற கோட் நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போது அர்ஜெண்டாக இருக்கார் நம்மளுடைய காலர், அவங்ககிட்ட பேசிடலாம் சீக்கிரமாக. ஹலோ,
3: இங்கே மாலை வணக்கம், திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
2: சூப்பர் சார், உடனே வந்துட்டீங்க. எப்படி?
3: காலையில கேட்டேங்க, நிகழ்ச்சி நேரில் கேட்டேங்க.
2: அதனால வந்துட்டீங்க இல்லையா?
3: ஆமாங்க.
2: சொல்லுங்க சார்.
3: பூ பூத்தாலும் மௌனம் கூட மணக்கும், காற்றோடு அது பேசும், காதல் மனம் ரசிக்கும்.
2: அப்பாடா, எவ்வளவு அருமையான கவிதையோட வந்திருக்கீங்க. நல்ல
3: படத்துல இருந்தீங்க, தனிக்காட்டராஜா படத்துல இருந்தீங்க. முல்லைப்பூ அழகு அந்த பாடலுங்க.
2: கட்டாயமா முல்லைப்பூ அழகுதான் இல்லைங்க? என்ன கலரு?
3: அது கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் பச்சை கலந்த மாதிரி இருக்குங்க. அப்படி அழகா அது ஒன்றும் சொல்ல முடியாது, கிரீன் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி மனமா இருக்கு, வாசமா இருக்குங்க.
2: முல்லைப்பூ இல்லையா? ஓகே, உங்களுக்கு அந்த

0: முல்லையில் பாட்டெல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹலோ நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரைசையில் இப்போது அடுத்த காலர் கூட ரெடியாக இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம் என்ன பாடல் கேட்க போகிறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி தேடுறாங்க என்னன்னே தெரியல. ஆனாலும் கூட அழகாக அருமையாக கேட்குறாங்க நம்மளுடைய நேயர்கள். ஹலோ.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஓட்டிலேருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், கொஞ்சம் சவுண்டாக பேசுங்களேன், எப்படி இருக்குன்னு கேட்கலாம்.
1: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க.
0: உங்கள் குரல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், சவுண்டாக பேசுங்க பார்க்கலாம்.
1: நல்லா இருக்கேங்க.
0: சூப்பர். சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இந்த டாபிக் நான் காலையில் 6 மணிக்கு என்ன கேட்டுட்டேங்க.
0: சரி, அப்படியா? அதனால பாட்டு ரெடியா இருக்கு.
1: இன்னைக்கு ஒரு சொல் தெரியுது.
0: ஆனாலும் கூட ராஜ்குமார் வந்தவொடனே நான் வந்து டைட்டிலே சொல்லலையே. ஏன்னா ராஜ்குமார் முன்னாடி கேட்டிருப்பீங்க, எல்லாரும் முன்னாடி கேட்டு அட்வான்ஸா இருப்பீங்கன்னு சொல்லி தான் நான் கேட்கவே
1: இல்லை. அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், 3 o'clock கண்டிப்பா வந்து நேயர்கள் வாங்க இருக்கிறது.
0: அப்பாடா சூப்பர், உங்களாட்ட நேயர்கள் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: காலையிலே அப்படியே நல்லா சுறுசுறுப்பா, நல்லா சமய ஹாப்பியா நிகழ்ச்சி கேட்டுட்டு
0: இருக்கிறேங்க.
1: எனக்கு வந்து நான் என்னோட இருக்க சாங் வந்து நந்தவன திருப்பறம். அதுல இருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவன் வந்து அது முல்லை மலரேன்னு
0: வரும். வெள்ளி நிலவேன்னு வரும், அதுக்கப்புறம் முல்லை மலரேன்னு வரும், அப்படிதானே?
1: அந்த பாடல்.
0: ஓகே ராஜ்குமார், சூப்பர் செலக்ஷன், தேங்க்யூ.
1: நன்றி.
2: இந்தியாவில் வந்து என்னன்னா நிறைய அன்ஹைஜீனிக் பேட்டர்ன்ஸ் இன்னமும் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு க்ளோஸ்டான என்விரான்மெண்ட், அதாவது என்னன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி, ரொம்ப கன்ஜஷனான இடம், ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்துருச்சுனாலும் இந்த டியூபர் க்ளோசஸ்ங்கிற ஒரு பாக்டீரியல்னஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்.

0: சூப்பரா பாடல தேடி கேட்டுட்டு இருக்கீங்க. முல்லை அப்படின்ற பேர் வந்து ஆரம்பத்துல வருது அப்படின்றது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு, அதனால இடையிலயுமே வரும், தேடி பாருங்க, கட்டாயமா வெற்றி நிச்சயம். நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இனி அடுத்த காலர்கிட்ட பேசலாம், அவங்க என்ன பாடல் கேட்கறாங்கன்னு பாக்கலாம். ஊட்டி எஃப்எம் 101.8
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் கோவை மாவட்டம் சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சூப்பர் சூப்பர், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா நல்லா இருக்கும் பாருங்க, உங்க வாய்ஸ் கேட்டோடனே தெரிஞ்சிட்டோம் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுட்டு வட்டாரம். எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு ரேடியோ ஃப்ரெண்டு எல்லா அனைவரும் நல்லவே.
0: அப்பாடா ரொம்ப சந்தோஷம்,
1: அருமையான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க, அருமையான பாடல் இருக்குது எங்க கைவசம்.
0: அப்படிங்களா, அருமையான பாடல் என்ன கைவசம் இருக்குன்னு சொல்லுங்க. முல்லையில பாடல் தேடுறது கஷ்டம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நீங்க அருமையா இருக்குன்னு சொல்றீங்க, அதுவும் இல்லாம செலக்ஷன் சூப்பரா வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார்.
1: உத்தம புத்தன்ங்கிற படம் சிவாஜி டபுள் ஆக்டிங் நடிச்ச படங்க. இந்த பாடு முல்லைன்னு உடனே எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது.
0: பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்து
1: முல்லை பல நீலே மைக்கு வண்டு போலி ரெண்டு மூணு பாட்டெல்லாம் இருக்குங்க.
0: அப்படிங்களா,
1: அதெல்லாம் வேண்டாம், மற்ற நேர்கள் கண்டுபிடிக்கிட்டு.
0: ஆமா ஆமா, அவங்களுக்கு வழிவிடலாம்.
1: சரி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகேங்க, நன்றி.

0: நம்மளோட நேயர்கள் பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே செலக்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. 3:19 நான் 5 ஆயிடுச்சு. அடுத்த காலருக்கு பாடலை தரலாம். ஹலோ, ஊரியஃபம் 101.8.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோவில்லேருந்து பேசுகிறேன்.
0: சூப்பர், ரொம்ப தூரத்துலேருந்து பேசுகிறீங்க.
1: கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோவில் ரொம்ப தூரம், ஊட்டிலேருந்து நாகர்கோவில் ரொம்ப தூரம்.
0: ஆமாங்க, அதனால தான் நீங்கள் பேசும்போது அங்கே நீங்கள் பேசி முடிச்சு ஒன்று தான் எங்களுக்கு கேட்க தெரியுங்களா?
1: ஓ, அப்படியா? சரி.
0: ஓகே, உங்களோட கிளைமேட் எப்படி இருக்குங்க?
1: கிளைமேட் வந்து கிளவுடியா இருக்குது, மழை இல்லை, மழை இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு
0: இருக்கு. இது வந்து ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப சூடு இல்லைங்களா? இப்ப கொஞ்சம் தணிஞ்சிருக்கும் போல. விசேஷங்கள் இருக்கா?
1: இந்த கண்ணாடி பாலம் எல்லாம் பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி திருப்பரப்பு ஒரு அருவி உண்டு, அந்த அருவியில எப்பவுமே தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி கூட்டம். திருப்பரப்பு ஃபால்ஸ் அப்படிம்பாங்க, அங்க நிறைய கூட்டம் வரும்.
0: சரி சரி,
1: அந்த மாதிரி
0: சூப்பர் தான் சார். சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: அண்ணனூர் கோவில் படத்துல இருந்து மல்லிகை முல்லை பொன்மணி கிள்ளை, அந்த பாட்டு
0: பாருங்க. முல்லை எப்படினாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? தேடி கண்டுபிடிச்சேன். ஓகே, சூப்பர். உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகேங்க, நன்றி.
0: என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: முல்லைப்பூ அப்படின் போது நல்லா மனமுள்ள ஒரு பூங்க முல்லைப்பூ. எல்லாருக்குமே பிடிக்கும். அதிகப்படியான வாசனை அப்படின்றது வந்து சிலருக்கு பிடிக்காது, குறைஞ்சபடி வாசனைனாலும் பிடிக்காது. இது மீடியமாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும், தலையில் கொஞ்சம் நேரம் வாடாமல் கூட இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பூ தான் இந்த முல்லைப்பூ. அந்த முல்லைப்பூவில் தான் நம்ம வந்து இன்றைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: சத்யநாராயணன், சென்னையில, சாரி, கோயம்புத்தூர்ல பேசுறேன்.
0: ஏன் சார் சென்னை போனீங்க?
1: இல்ல, காலையில வந்துட்டு அதால கன்ஃபியூஷன் எனக்கு.
0: அப்படிங்களா? நானே சார் சென்னை போயிட்டு வந்திருப்பீங்க, இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்க. இன்னும்
1: கோயம்புத்தூர் போல வந்துட்டு வந்துட்டு காலையில வந்துட்டேன்.
0: அப்ப வந்து மனுஷர் மட்டும் வந்திருக்கீங்க, மூடு அங்கேயே தான் விட்டுட்டு
1: வந்திருக்கீங்க. மூடு அங்கதான் இருக்கு சொன்ன மாதிரி.
0: அதான் பாருங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் சார்.
1: நாங்க கேட்கணுங்க, பாடல்ல நேர் கேட்டாங்க. எனக்கு தியாகிங்கிற படத்துல ஒரு பாட்டு போடுங்க, நல்ல பாட்டு. முன்னேண்டு
0: முல்லை பாட்டு தியாகியில இருக்கு.
1: ஆமா மேடம், இருக்கு மேடம், அது இருக்கு.
0: சரிங்க சார், கோயம்புத்தூர் வந்து கேட்க போறீங்களா இல்ல சென்னையில இருந்தே கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல தான் கேக்குறேன்.
0: மூடும் கோயம்புத்தூர் வந்துச்சா?
1: வந்துருச்சு, வந்துருச்சு.
0: சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க சார்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நன்றி சார், நன்றி சார்.

கொள்கைக்கு போராடி வாழ்வான் வீரத்தை நாடு வணங்கும் இவன் விளையாடும் புலிபோ.

0: ஹலோ, சூப்பராக பாடலாமே கேட்டுட்ருக்கீங்க, தேடி தேடி கேட்டுட்ருக்கீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசையில் முல்லை அப்படின்ற பேரில் தான் பாடலை கேட்டுட்ருக்கோம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் சேலம், கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி.
0: சேலத்துலலாம் பயங்கரமாக வெயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைங்களா பொய்யா?
1: 107 அல்லது 108 இருக்குன்னு
0: நினைக்கிறேன். அப்போ கம்மி
1: தான். கம்மி தானுங்களா?
0: ஆமாம், குளிர்ச்சியில் தான் இருப்பீங்க.
1: அப்படி சொல்றீங்களா? வாழ்த்துக்கள்.
0: யாருக்கு வாழ்த்து? உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். நாங்க
1: நாங்களாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம், வெண்ணெயில் போட்டு வைக்கிற மாதிரி.
0: அந்த மாதிரி கம்மியா இருக்கு, இதுதான் கம்மின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே?
1: மாம்பழம்
0: சேலம்,
1: நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்செங்கோடு இந்த நாலு மாவட்டம் நாலஞ்சு மாவட்டம் ஒன்று கூட இருந்த சேலம் மாவட்டமா இருந்த அந்த காலத்துல, அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்ன.
0: சரி, கொஞ்சம் பாட்டை சொல்லி.

0: அதுக்கப்புறம் சொல்லுங்க.
1: அதாவது தாரங்க படம், தாரங்க தாரா என்ற படத்துல இருந்து வசந்த முல்லை என்ற பாடலுங்க.
0: அப்ப கூட பாருங்க, உங்க ஊரோட பழத்தை உங்களுக்கு கூட்டு தர முடியல, சாரங்க பழம்.
1: கட்டாயமா?
0: சரிங்க, ஓகே.
1: அதாவது அந்த ஒரு ஒரு நாலஞ்சு மாடு உள்ளடங்கி இருந்தது அப்ப அந்த காலத்துல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன. அதனால கிருஷ்ணங்களுக்கு அதிகமா பாம்பழம் வந்து விளைஞ்சது. அது வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து சேலம் தான் வந்து விற்பனை நடந்தது. அதனால சேலத்துக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு அந்த மாம்பழத்துக்கு பேர் போனதுனால மெயினா விளைஞ்சது வந்து வந்து கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பேரால தான் அதிகமா அந்த மாம்பழம் விளைஞ்சது. ஆனா பேர் வாங்கினது வந்து சேலம்.
0: அதான் பாருங்க, எங்க ஊர்ல வந்து மாம்பழம் விற்கும் போது இது கிளிமூக்கு மாம்பழம், இது அந்த மாதிரி ரொம்ப பேர் பேர் சொல்லி சொல்லி விற்பாங்க இல்லைங்களா,
1: மல்கோவா மல்கோவா நிறைய மாம்பழம் சொல்லுவாங்க. எல்லாம்
0: என்ன மாம்பழம் ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்களேன்.
1: என்ன
0: புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்?
1: கட்டாயமா, கட்டாயமா. அந்த அதாவது எங்க சேலத்து பெருமையை வந்து இவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
0: அதாங்க, அதாங்க, எல்லாத்துக்கும் நம்ம அந்த பெருமையை பரப்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குது. நீங்க கூட ரொம்ப அழகா சொன்னீங்க, நீங்க சொன்னதுக்காகவே உங்களுக்கு வந்து பாட்டு உடனே தரப்படும்.
1: நன்றிங்க மேடம்,
0: நன்றிங்க.
2: வசந்தம்

எல்லா பாடல்களுமே பழைய பாடல்கள் மிக்ஸ் ஆனாலும் கூட இந்த முல்லை அப்படின்னு கேட்கும்போது நிஜமாலுமே அருமையாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். 3:37 ஆயிடுச்சு. ஹலோ ஊட்டி ஒரு சில திரைசில இன்னைக்கு முல்லை மலர் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் இருக்காங்க.

0: இங்கிட்டு பேசலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: கேக்குதுங்களா?
0: ஆ, சூப்பரா கேக்கு, சொல்லுங்க.
1: எந்த கட்சி பேரு? மணிஹாசன் மேம்.
0: ஆ மணி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மேம், நீங்களா எப்படி இருக்கிறீங்க?
0: ஆ, நாங்களாம் நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன விசேஷம் போயிட்டு இருக்கு இந்த கிளைமேட்ல?
1: நேத்து நல்ல மழைங்க மேம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குளு குளுன்னு இருக்குங்க மேம்.
0: நேத்து மழைக்கு இன்னைக்கு குளு குளுன்னு இருக்கு.
1: ஆமாங்க மேம்.
0: அப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த குளு குளுல இந்த முல்லை மலரை வச்சு நீங்க பாட்டு என்ன கேட்க போறீங்க?
1: நான் எழுதக்காட்டு பேருந்து மணிவாசன் மேம். எனக்கு பூக்காரிலிருந்து 30 பைசா 3 மலை முல்லை மல்லிகை கனகாம்பரம் உருவாட்டி வைங்க மேம்.
0: பாருங்க, 30 பைசான்னு தொடங்கி முல்லை மலர் அதுல வருதா?
1: ஆமாங்க மேம்.
0: அந்த வரியை கொஞ்சம் சொல்லுங்க. 30 பைசா
1: 30 பைசா 3 மலை முல்லை மல்லிகை கனகாம்பர.
0: அவ்வளவு சூப்பர், கொடுத்துடலாம்.
1: கொடுங்க மேம்.
0: ஓகே, உடனே.

0: ஒரு பூவை கேட்டால் எத்தனை பூவோட பேர் வருது பார்த்தீங்களா? அத்தனை பூவும் ஃபேமஸான பூக்கள். ஃபஸ்ட்லாம் முல்லை மலர் தான், முல்லை மலர் தான். இப்போ நிறைய பேர் இருக்கோங்க, நம்ம மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால் எல்லா பூக்களுமே வைக்கிறதுக்கு உகந்த பூன்னு சொல்லிட்டு எல்லா பூக்களுமே வச்சு அசத்திட்டு தான் இருக்கோம். இனி அடுத்த பூ என்ன பூவை பற்றி சொல்கிறாரு, முல்லை பூவை எங்கெந்த பாடலேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஊட்டிஎஃப்எம்.
1: ஹலோ வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நஞ்சானபுரத்திலிருந்து பீட்டர் பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ஆமாங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். எப்படிங்க இருக்கு உங்கள் கிளைமேட் எல்லாம்?
1: கிளைமேட் இங்க கொஞ்சம் அடிக்குது, பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படி அப்படிமா இருக்கு மேடம், மாத்தி மாத்தி.
0: அப்படிங்களா? ஏதாச்சும் ஊருக்கு போனீங்களா இல்ல அங்கே ஏதாவது வந்துட்டீங்களா?
1: இங்கதான் இருக்கு மேடம்.
0: அப்படிங்களா? சரி, என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்க?
1: என்ன மேடம், எனக்கு இது பவானி ஐபிஎஸ்ல இருந்து முல்லை மலர் மேல அந்த சாங் போடுங்க மேடம்.
0: சூப்பருங்க, கொடுத்துடலாமா?
1: போடுங்க மேடம்.
0: ஓகே, உடனே போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே மேடம். முல்லை மலர் மேலே

0: எங்கிருந்து?
1: கணக்கம்பாளையம்.
0: கணக்கம்பாளையத்திலிருந்து பேசுறீங்க?
1: ஆமாம், திருப்பூர் கணக்கம்பாளையம் பொன்னடாக.
0: ஆ சொல்லுங்க, உங்க பேரு?
1: மேடம் கே ஆர் கந்தசாமி.
0: பாருங்களேன், பேர் சொல்லாமே ஊரை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க. ஊர் மேல
1: மேடம், நம்ம மலர் கண்காட்சி வந்து உலக புகழ் பெற்றது. அந்த வகையில் நீங்க வந்து மலர் பூவிலேயே புடிச்சிட்டீங்க, ரொம்ப அற்புதம். ஒரே முல்லைப்பூ வந்து இன்னைக்கு பல்லக்கு போக போகுது கொஞ்ச நேரத்துல.
0: நிஜம் தாங்க, போயிட்டு இருக்கங்க எங்க ஊர்ல எல்லாம்.
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமா,
1: ரவாணி ராணி படத்துல இருந்து முல்லைப்பூ பல்லக்கு
0: பாருங்களேன். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அப்படி சொல்லிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாங்க மேடம், அது நீங்க எடுத்து கொடுத்த வேலை.
0: அதான் சார், வந்து எங்க ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்களா?
1: கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க மேடம்.
0: அதுதான் நம்ம வந்து டைம் கொஞ்சம் ஒதுக்கி வந்தோம்னு சொல்லி சொன்னா கட்டாயமா எல்லா இடத்தையும் பாத்துடலாம்.
1: கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பா. ஊட்டி எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காதுங்க மேடம்.
0: நிச்சயந்தாங்க, அந்த கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமா, சரி வாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கட்டாயமா வருவீங்கன்னு
1: சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. வரேன் மேடம்.
0: உங்க பாடலையும் நம்ம ஒளிபரப்புறோம், கேட்கலாம்.
1: ஓகேங்க மேடம். ஓகே,
0: நன்றிங்க. நன்றி.

0: பழைய புதிய பாடெல்லாம் கேட்டு எப்படியோ முல்லைப்பூவை நாங்கள் ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள் வர்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும். ஒடி எஃப்எம் 101.8. ஹலோ,
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து ரவிச்சந்திரன்
0: சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: காதல் ஓவியம் படத்துல இருந்து சங்கீத ஜாதி முல்லை.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: பாருங்க, ஏதோ மூலையில வந்து அந்த முல்லை கிடைச்சிருது. நாங்களாம் ஆரம்பத்துல இருக்கும் சொல்லி தேடுவோம், ஆனா நீங்க இடையிலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பரா, சூப்பர். சொல்லுங்க, நீங்க தான் நிறைவு நேயர் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு.
0: அப்பட, வாய்ப்பு எப்படி பிடிச்சமைக்கு நாங்க நன்றி சொல்லணும். ஓகே, உங்களுக்கு அந்த பாடல்
1: கொடுத்தோம். ஆமாங்க, ஆமாங்க,
0: ஆமா. நன்றி சார்.
1: சரி, நன்றி.

0: நேர்கள் எல்லாமே சூப்பராக ஹலோ ஊட்டி முல்லை அப்படின்ற தலைவில் ட்ராஃபிக்ல பாட்டுலாமே கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிறைய நேர்களுக்கு லைன் கிடைச்சிருக்காது, லைன் கிடைச்சிருக்காத நேர்கள் நாளைக்கு கூட ட்ரை பண்ணலாம். டெய்லியுமே உங்களோட நிகழ்ச்சி நிறைய இருக்கு, ஒரு நிகழ்ச்சியும் இல்லைங்க, நிறைய நிகழ்ச்சி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 கலந்து கொண்ட எல்லா நேர்களுக்கும், பாட்டுகளை கேட்ட எல்லா நேர்களுக்கும் நம்மளுடைய நிலையத்தின் சார்பில் நன்றி.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 4 மணியே தொட்டுருச்சு. நேர்களே, நம்ம கேட்க இருக்கிற நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.
1: எதிரும்
0: புதிரும்
1: நம்ம உட்கார்ந்துருக்க மாதிரி. நான் இங்கே எதிர், அங்கே வந்து
0: சரியா தவறா?
1: ஓகே, சரியா தவறா.
0: நிகழ்ச்சியில் சரியா தவறா? நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன் வச்சுருக்கீங்களா?
1: அதாவது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்கணும். நேர்கள் வந்து சரி தவறு அப்படின்னு ஆன்சர் பண்ணால் போதும்.
0: ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற பதிலுக்கு டீச்சர் தான் சரியா தவறான்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ் அ டீச்சராக நீங்கள் கேட்குறீங்க, நேர்கள் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி சரியா தவறான்னு சொல்ல போகிறாங்க.
1: ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி விளையாடுறதுல வந்து நேர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நிறைய நாள் நானும் கேட்டிருக்கேன், ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி நல்ல அமையும், நிறைய நேர்கள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் வந்து ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன், ஆனால் நேர்கள் வந்தவொடனே அந்த க்வெஸ்சன் கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா?
0: ஆமாம், வந்தேன்னு கேட்டால் இருக்கும்.
1: அதனால் அதுக்கு
0: முன்னாடி சொல்லிடுவோம்.
1: ஒரு பாடலை கொடுத்துட்டு கூட சரி, ஓகே. அதுக்காக நான் ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேட்குறேன். ஏன்னா முன்னாடி பாடலுக்கு முன்னாடி நம்ம க்வெஸ்சன் தரோம், அவங்க எப்படினாலுமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து நான் என்ன செய்யறேன்னா, ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேட்குறேன். ஆமா, நல்ல எண்ணம் வந்து, அதாவது இந்த ஏஆர் ரஹ்மான், நம்மளுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர், ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது வந்து அவரோட அடுத்த பெயர் தான். அப்ப இவருடைய இயற்பெயர் என்ன? அசோக் குமார் அப்படின்றது சரியா தவறா?
0: தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
1: ஆனா நீங்க சொல்லக்கூடாது, இது வந்து நேர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேயர் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாடல வேணா கொடுத்துடலாம், ஒரு பாடல அவங்க கேட்டுட்டு
0: இருக்கோம். பாடல் வந்து நல்ல ஒரு பாடல் கொடுக்கலாம், காக்கி சட்டை படத்துல
1: படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோன் நம்பரை சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம். 9344901018, 9342901018, 8300191018,
1: 2966781 அப்படின்ற நம்பரில் கூட நீங்கள் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற நம்பரை அணைச்சிக்கோங்க.
0: நேர் ஒருவர் தொலைபேசி இணைப்பில் நேயர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. நாம் பார்க்குவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறம் நேயர்களோட பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காக்கி சட்டை படத்துலேருந்து.

0: நேர்களை நிகழ்ச்சியில தொலைபேசி இணைப்புல நேர் ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறாரு, அவரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எதிரும் புதிரும் அப்படின்ற நிகழ்ச்சி தான், இதுல வந்து சரியா தவறா அப்படின்றது அவர் க்வெஸ்சனா இருக்கு. உங்களுக்கு கேட்கப்படுற க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன் கூட. அதாவது நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான தெரியாதவங்க யாருமே இல்லை. சூப்பரா இசையமைச்சிருக்காரு, இசையமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அழகழகான பாடல் எல்லாமே தந்திருக்காரு. இவருக்கு வந்து பாடல்களை கூட ஒரு சில பாடல்கள் தானே பாடியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கோம்.
1: அவர்
2: பேர் அசோக் குமார். நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கோம் அசோக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா தவறா அப்படின்னு
1: சொல்லுங்க.
2: ஹலோ,
1: சொல்லுங்க மேம், கேக்குதுங்க மேம்.
0: சரியா தவறா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு.
1: சரிங்க மேம், சரிங்க மேம்,
0: சரியா?
1: ஆமாங்க மேம்.
0: சரின்னு சொல்றாங்க.
2: அசோக் குமார் அப்படின்றது சரின்னு சொல்லிட்டீங்களா?
1: ஆமாங்க மேம், சரிதான்.
2: ஆனா அசோக் குமார் அப்படின்ற ஆன்சர் வந்து சரியில்லை.
1: சரியில்லைங்களா?
2: ஆமா, ஏன்னா அவரோட பேர் வந்து வேற. அப்ப நீங்க வந்து தவறான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க.
0: நேர்களே, அவர் கேட்ட கேள்விக்கு தவறு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய நிகழ்ச்சியில் சரியா தவறா அப்படிங்கிற கேள்விக்கு நேயர்கள் பதில் சொல்லணும். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறாரு, அவரோட பேசலாம்.
1: இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் ஆல்ரெடி கேட்டிருந்தோம், ஏஆர் ரஹ்மான் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேயர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, லைன் கொடுங்க. பிரமலதா
2: மேடம்.
0: ஆ ஹலோ
2: மேடம், வணக்கம்.
1: ஹலோ
2: வணக்கம் மேடம்.
0: ஹலோ
2: ஹலோ வணக்கம், கேக்குதா? ஹலோ
0: ஹலோ
2: வணக்கம் மேடம்.
0: ஹலோ, இணைப்பு கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆ க்வெஸ்சன் கேட்டுருங்க.
1: ஆ அதாவது ஏஆர் ரஹ்மான் அவருடைய பேர் வந்து அசோக் குமார், இயற்பெயர் அசோக் குமார் அப்படின்னு சொல்லியிருந்தா சரியா தவறா அப்படின்னு சொல்லி நேயர்கள் சொல்லணும்.
0: மறுபடியும் தொலைபேசி இணைப்பில் இருக்காரு, இப்போ பேசுங்க. ஹலோ வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: ஹலோ
2: வணக்கம், திலீப் குமார்.
0: ஹலோ
2: திலீப் குமார் மேடம் அவர் பேரு.
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பேரு?
2: திலீப் குமார்.
1: வெரி குட் வெரி குட், சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. திலீப் குமார் தான் அவரோட பேரு. நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அசோக் குமார் அப்படின்னு சொல்லி
2: கேட்டிருக்கீங்க.
1: இன்னும் வந்து அடுத்த க்வெஸ்சன் கூட சரியா தவறா அப்படின்னு சொன்னா கூட போதும், சரிங்களா?
2: சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு
1: ஆர்டினரி கோழிக்கு எத்தனை கால்?
2: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன்.
1: ஆ சத்யநாராயணன் சொல்லுங்க. ஆர்டினரி கோழிக்கு எவ்வளவு கால்?
2: ஆடு
1: ஆர்டினரி கோழிக்கு எவ்வளவு கால்?
2: ஆடு நெறி சொல்லுங்க. சரி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க?
0: ஆர்டினரி
1: கோழிக்கு எவ்வளவு கால்?
2: ஆர்டினரி ஆர்டினரி கோழி எல்லா கோழிக்கும் நாலு கால் தான்.
1: எத்தனை கால்?
2: சாரி, ரெண்டு ரெண்டு கோல், ரெண்டு கால்,
0: பத்து கால் நினைக்கிறேன்.
1: ஆர்டினரி கோழிக்கு ரெண்டு கால், சரியா தவறா?
2: சரிதான்.
1: அதாவது பூமி சூரியனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற நாள் ஜனவரி 3ஆம் தேதி, சரியா தவறா?
2: ஜனவரி 3ஆம் தேதி
1: சூரியன் பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்குமா?
2: நினைக்கிறேன்.
1: ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்.
2: அப்படியா? ஓகே ஓகே.
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் வந்து அன்னை தெரசா தான்.
2: ஓ ஓகே, தேங்க் யூ.
1: ஓகே தேங்க் யூ.
2: நன்றி.
1: இதே மாதிரி நேயர்களே நீங்களும் கால் பண்ணி சரியா தவறா அப்படிங்கற ஆன்சர் சொன்னாலே போதும்.
0: நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9344901018, 9342901018, 8300191018. அது மட்டும் இல்லாமல் லேண்ட்லைன் நம்பர் 2966781. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0423ங்கிற பின் நம்பரை சேர்த்து உங்களுடைய ஆன்சர்ஸை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நேயர்களின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், அந்த 7 நாட்கள் படத்திற்காக.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை சூப்பராகவே கேட்டுருக்கோம், அது மட்டும் இல்லைங்க சரியா தவறா அப்படின்ற ஆன்சர் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு காலர் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம். ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: நார்கோயில் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். கிருஷ்ணமூர்த்தி, ஹலோ.
0: ஆ, ஊட்டி எஃப்எம் 91.8
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: ஆ, நாகர்கோவிலேருந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம வந்து இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம்.
1: சரியா தவறா?
0: ஆமாம், சரியா தவறா அப்படின்னு மட்டும் சொன்னால் நீங்கள் போதும், நிறைய நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை, கம்மி தான் பேச போகிறோம். அதாவதுங்க, இந்த முத்து இருக்கு இல்லைங்களா, முத்து ரொம்ப விலை உயர்ந்தது, அதிகப்படியான விலை கொடுத்து அதை வாங்குறோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், முத்து வந்து விளையிறதுக்கு 15 நாட்கள் ஆகும், ஒரு சிப்பியில் வந்து முத்து வந்து உண்டாடுறதுக்கு 15 நாட்கள் ஆகும் அப்படின்றது வந்து சரியான ஆன்சரா தப்பான ஆன்சரா?
1: இன்னொரு
0: கேள்வி கேக்குதா? இந்த முத்துச்சிப்பி நீங்க பாத்திருக்கீங்களா?

0: ஆமா பாத்துருக்கேன் பாத்துருக்கேன்.
1: பாத்திருக்கீங்களா?
0: ஆ
1: ஆனா முத்து இருக்கிற சிப்பி பாத்திருக்கீங்களா? சாதாரண சிப்பி
0: ஆ
1: பாத்திருப்பீங்க,
0: இல்ல
1: ஆயிஸ்டர்
0: இல்ல இல்ல, சாதாரண சிப்பி தான் பார்த்திருக்கேன், முத்து
1: பாத்திருக்கீங்க?
0: சிப்பி
1: முத்து சிப்பி
0: பார்த்ததில்லை.
1: நீங்க பார்த்ததில்ல இல்ல? அப்போ அதை
0: இல்ல
1: பாக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது 15 நாள்ல எப்படி வந்து முத்து உருவாக முடியும்?
0: தவறு.
1: ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முத்து உண்டாகிறதுக்கு 15 வருஷங்கள் ஆகுமா, அதனால தான் அதோட விலை
0: ஐயோ
1: அவ்வளோ.
0: அது சரி. ஓகே
1: அதனால நீங்க சொன்ன ஆன்சர் வந்து தப்பு.
0: ஓகே ஓகே ஓகே
1: ஓகே, நீ அடுத்த கொஸ்டனுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி வரணும்.
0: சரிங்க சரிங்க.
1: நன்றி. பாருங்களேன், ஒரு முத்து சிப்பி, நம்ம சொல்கிறோம் முத்து என்ன இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு முத்து வந்து உருவாகிறதுக்கு அந்த சிப்பியில் குறைஞ்சபட்சம் 15 வருடங்கள் ஆகுதான். ஒன்றே ஒன்று உருவாக 15 வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லும்போது அதோடய விலை அதிகமாக இருக்கிறதுல தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியாது. இனி அடுத்த காலம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நம்ம ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்க போகிறோம், அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், பேசுங்க, லைன்ல இருக்கீங்க? ஹலோ,
2: ஹலோ,
1: ஆ வணக்கம், கேக்குதா? ஊட்டி எஃப்எம் 101.8. சொல்லுங்க, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்துடும் போது சரியா தவறா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க விளையாண்டு இருக்கீங்க. சரி,
2: ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம், எங்க ஊர்ல வர 29ஆம் தேதி கோயில் கும்பாபிஷேகம், சவுனி ஆலயம் தாராபுரம், அது சொல்லலாம்னு வந்தேன்.
1: சரி, ஓகே, சூப்பர்.
2: சரிங்க,
1: சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி.
2: சொல்லுங்க.
1: இந்த லில்லி ஃபிளார், லில்லி ஃபிளார் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? லில்லி மலர் பாட்டு கூட இருக்கு, லில்லி மலர் இருக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. ஆமா தானே?
2: ஆமாங்க, கொண்டாட்டம் ஒரு பாட்டு இருக்கு,
1: பாட்டு இருக்கு. அந்த பூவும் லில்லி பூ அப்படின்றது பூ தான், ஆமா தானே?
2: அரளிப்பூங்கிறது ஒரு பூ தான், அது தப்பு. ஆமா, அது அரளிப்பூங்கிற பூ வராதுங்க, தப்பு தான் அது.
1: அரளிப்பூவும் லில்லிப்பூவும் வேற வேறங்க.
2: ஆமா ஆமாங்க.
1: அப்போ சரி, அந்த கொஸ்டின் உங்களுக்கு நிக்கட்டும், அது வேற உங்ககிட்ட நம்ம வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கலாம், சரிங்களா?
2: சரி
1: சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன்.
2: ஆ கேளுங்க.
1: இந்த நதிகளே இல்லாத நாடு அப்படின்னு ஒன்று இருக்கா, நதிகளே அந்த நாட்டில் இல்லையா?
2: நதிகளே இல்லாத நாடு இங்க,
1: அந்த நாடு வந்து நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு.
2: சொல்லுங்க.
1: அந்த நாடு வந்து சவுதி அரேபியா அப்படின்றது சரியா தப்பா?
2: எந்த ஊர் பேருங்க?
1: நதிகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா அப்படின்றது சரியா தவறா அப்படின்னு சொல்லுங்க.
2: இல்லைங்க, அது தவறு தான், அங்க நதி இருக்கு, சவுதி அரேபியால இருக்குதுங்க
1: நதிகள், இருக்குன்றீங்களா?
2: ஆமாங்க.
1: சரி ஓகே, வந்து நிஜவாழ்மை நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால வந்து நதிகளே இல்லையா?
2: அப்படிங்களா?
1: ஆமா.
2: சரி,
1: இயற்கையா கடல் இருக்கு, ஆனா சவுதி அரேபியால வந்து நதிகள் கிடையவே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி, ஆமா, முன்னாடி சொன்னது ஒரு லில்லி பூன்றது ஒரு பூங்க, லில்லி மலருக்கு கொண்டாட்டம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா, அதுவும் அரடி பூவும் வேற வேற தான். சரி ஓகே, சரிங்க, நன்றி. ஆனாலும் நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த மாதிரி நேயர்கள் உற்சாகத்தோட நீங்க வந்து நிறைய பதில் எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இனி ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்க போகிறோம். நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, நான் உங்களுக்கு தவறா இருந்தா பதில் சொல்ல போறேன், இல்லாட்டி நீங்க எனக்கு பதில் சொல்ல போறீங்க. சூப்பரா எதிரும் புதும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்க பதில் சொல்றதுக்கு நன்றி. இனி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ
1: மேடம், வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நான் நீலகிரி மாவட்டம் தாங்க, மஞ்சு சிவகுமார்.
0: சிவகுமார் சார், உங்களுக்கான கேள்வி, தொட்டபெட்டா மலை சிகரம் பெங்களூரில் உள்ளது, சரியா தவறா?
1: தவறு மேடம்.
0: எங்க இருக்கு?
1: அது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு மேடம்.
0: நீலகிரினால சீக்கிரம் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்காக ஒரு பாடல், வேலைக்காரன்.
1: இல்ல மேடம், அதுக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு பெருமை சேர்க்கிற விதத்துல அடையாளமா விளங்கி இருக்கிற நம்ம ஊட்டி பண்பலை நிலை இயக்குநருக்கும் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப வாழ்த்துக்களும் நன்றிகள் மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களுக்காக ஒரு பாடல், வேலைக்காரன் படத்துல.

0: நேர்களை அடுத்து ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த சூடான வெப்ப காற்றில் இயங்கக்கூடிய அந்த பெரிய பலூனுக்கு தான் பாராஷூட் அப்படின்னு சொல்றோம், இது சரியா தவறா?
1: மேம், சூடான வெப்ப காற்றில் இயங்கக்கூடிய ஒரு பெரிய பலூனுடைய பேர் பாராஷூட்.
0: ஆமா,
1: சூடான
0: ஒரு வெப்ப காற்றில் இயங்கக்கூடியதுதான் பாராஷூட்ங்கிற ஒரு பெரிய பலூன், அது சரியா தவறா?
2: யோசிக்கணுமே தவிர,
1: சூடான காற்று நீங்க சொல்லிட்டீங்க, நான் சரியே சொல்றேன் மேம், சரியே சொல்றேன். சரி சரி, அதே லவ் பண்ணிக்கோங்க, தப்போ சரியே சரியே சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, கரெக்டா நல்லா யோசிக்கணும், இன்னொரு டைம் கூட சான்ஸ் தரோம். ஏன்னா சந்திரசேகர் வந்து தப்பான ஆன்சர் எப்பவுமே சொல்லக்கூடாது, சரியா தவறா?
1: இல்ல வேணாம் வேணாம் வேணாம், சரி சரி சரி, அதே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
2: இது சரியா இல்ல தவறான? சரி சரி சரி, ஓகே பிரபலதா சொல்லுங்க. நிஜமா இது வந்து எனக்கே தெரியலையோ என்னமோ தெரியல, இது சரியா தவறான்னு சொல்லுங்க. சூடான காத்து தான் பாராஷூட் குள்ள இருக்கு.
0: ஆமா நிச்சயமா, அந்த வெப்ப காற்று, ஏன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்ப நம்ம வாயில ஒரு பலூனை வச்சு ஊதுறோம், அந்த பலூன் குள்ள போகக்கூடியது ஒரு சூடான காற்று. நம்ம
2: வாயில பொறுக்க முடியல, அப்பாடா எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டோம். அதான் ரைட்னு வரணும்.
1: இல்ல நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான்
0: நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜட்ஜ்மென்ட் தான்.
1: சரி சரி
0: சரி, ஆனா வந்து
1: ரொம்ப நல்லா இருக்கு கேள்வி.
0: இது எப்படின்னா, நம்ம ஒரு சாதாரண பலூனை நம்ம வாயில வச்சு ஊதும் போது அது வந்து எப்படி அது பெருசா ஆகுதுன்னா, அந்த வெப்பத்தோடைய அந்த விரிவாக்கத்துலதான் பெருசாகுது. அதை நம்ம பறக்கலாம் விடுறோம், ஒன்னா கட்டி கூட குழந்தைகளுக்கு அழகா பறக்க விடுறோம். அதே ஒரு தத்துவத்துலதான் பாராஷூட்டும் இயங்குது. எப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை விட சூடான காற்று இன்னமும் லேசானது. குளிர்ந்த காற்று கனமானது, அதுல ஈரப்பதம் இருக்கிறதுனால குளிர்ந்த காற்று கனமானது, சூடான காற்று லேசானது. அப்ப அந்த குளிர்ந்த கனமான காற்றுல இந்த லேசான பலூன் ஈஸியா பறந்துட்டு வரும். அதனாலதான் விண்வெளியில இருந்து ஏதாவது நமக்கு ஏர் டிராபிக் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா பாராஷூட்ல குதிச்சு வெளியே வராங்க. அது இந்த தத்துவத்துலதான்.
1: அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மேம், ரொம்ப நல்லா இருந்தது கேள்வி. தேங்க்யூ.
2: அப்பட ஜெயிச்சிருக்கியா? தேங்க்யூ தேங்க்யூ, சந்தோஷத்தோட.
1: ஆமா ரொம்ப ஹாப்பி,
0: ரொம்ப ஹாப்பியா. இன்னைக்கு நல்ல ஒரு விளக்கம் தெரிஞ்சுதா பாராஷூட்டுக்கு?
1: கண்டிப்பா மேம், ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆன்சர் கேள்வியாவும் இருந்தது. எனக்கு இவ்வளவு நாள் இந்த தாத்பரியம் அந்த அளவுக்கு தெரியல, பட் நீங்க சொன்ன உடனே வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல்.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச்,
1: ரொம்ப நன்றி.
0: சாதனை, ஒரு சாதனை பண்ணிருக்கீங்க, ஒரு சாதனையில இருந்து ஒரு பாடல்.
1: கண்டிப்பா, பை பை.
0: ஷர்மிளா மேடம், இது ஒரு நல்ல கேள்வியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவரு ரொம்ப குழம்பிட்டாரு.
2: ஆமா இல்ல, நல்ல கேள்வியா தான் இருந்தது. குழம்பு இருந்தாலுமே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல,
0: ஏதோ கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா முடிச்சுட்டாரு.
2: இல்ல, அந்த க்வெஸ்சன் வந்து நீங்க கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கேட்ட க்வெஸ்சனும் சூப்பரா இருந்தது, அதுக்கான விளக்கமும் சூப்பரா இருந்தது, நீங்க போடுற பாட்டும் சூப்பரா இருந்தது. அந்த பாடல் நீங்க தொடரலாம்.

0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், மேடம் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க.
1: நான் உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் சூப்பராக வச்சிருக்கேன், அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும். அதாவது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா தேனி அப்படின்னா நம்ம பயப்படுவோம், ஏங்க அது? ஒரு தேனி ஒரு மனிதனை ஒரே முறைதான் கொட்ட முடியும்.
2: அதே தேனி மறுபடியும் வராது. ஆமா ஆமா.
1: அப்போ வந்து உங்களுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து தப்புன்னு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து டப்புன்னு நீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படித்தானே?
2: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா. அதாவது நீங்க இப்போ கண்டுபிடிச்சி கரெக்டுன்னு சொன்ன ஆன்சர் சரி.

0: அந்த தேள் வந்து அந்த கொட்டும் உறுப்பு ஆனது அதில் படிஞ்சாலும் கூட ஈஸியாக எடுத்துக்குமா. ஆனால் மனிதன் விலங்கு இவங்களோட தோல் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கு. அதில் கொட்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட முட்கள் ஆனது அதோட ஸ்கின்ல போய் நல்லா மாட்டிக்குது. இதை முட்கள் வெளியே எடுக்க முடியாமல் ஸ்பீடாக எடுக்கிறதுனால இவற்றினுடைய வயிறு பகுதியிலிருந்து அந்த முட்கள் மாட்டிக்கொள்வதால் வயிறு எல்லாமே கிழிஞ்சு போயிடுதான். அப்போ அது வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தேனி விலங்கையோ அல்லது மனிதனையோ ஒரே டைம் தான் கொட்ட முடியும். அதுக்கப்புறம் அந்த முட்கள் ஆனது உள்ளே மாட்டிக்கிறதுனால அந்த முட்கள் வெளியே வராம இது வந்து வயிறு கிழிஞ்சு இறந்து போயிடுது. பாருங்களேன், ஒரு சின்ன தேனி தான் நம்ம பாக்குறோம், ஆனா பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். அவற்றினுடைய நரம்பு மண்டலம், இந்த இறைப்பை மண்டலம், அதெல்லாமே அது கூட சேர்ந்து வந்து இறந்து போயிடுங்களா, கிழிஞ்சு போயிடும். அதனால வந்து அவற்றினால என்ன செய்ய முடியலனா திருப்பி கொட்ட முடியல, அது இறந்து போயிடுது. சொல்லுங்க.
1: எங்க தம்பி மீரா, அவங்க பையன் தர்ணேஷ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்களா மேடம் உங்களுக்கு.
0: கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம க்வெஸ்சன் பண்ண போறோம், நீங்களும் ஆன்சர் பண்ணலாம், லைன்ல வந்துட்டே இருங்க.

0: நேர்களை கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 4:55. இப்போ ஷர்மிளா மேடம்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி அவங்கள கேட்டுடலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன்.
1: பார்த்தீங்களா, இதுதான் அப்படி வந்து அப்படிலாம் சொல்லி கவுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக அந்த கொஸ்டின் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவுபூர்வமான அதிகப்படியான அறிவோடு நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்களா, அதுக்கு ஆன்சர் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படியே யோசிச்சுட்டு
0: இருக்கேன். இல்லை, எல்லாரும் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கேள்வி தான் கேட்குறேன்.
1: ஓகே,
0: ஒரு சொல்லை திரும்ப திரும்ப திரும்ப நான் மனனம் செய்து நம்ம வாயால் அதை ஒழிக்கும் போது அது மந்திரமாக மாறுகிறது, இது சரியா தவறா?
1: நிஜமாலுமே இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் மந்திரமாக மாறுகிறது அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை கூட நம்ம கட கட கடகடன்னு சொல்லுவோம். மந்திரங்கள் வந்து மறந்தே போகிறது கிடையாது, அதனால ஒருவேளை சரியாக இருக்கும்.
0: சரியாக சொல்லியிருக்கீங்க,
1: க்ளூ தான்.
0: அதாவது ஒரு வார்த்தையை வந்து நம்ம மனதுல நினைச்சிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது மந்திரமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா விதமான ஆன்மீக நெறிகளுமே நமக்கு காமிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு பிரார்த்தனை, வேண்டுதல் இதெல்லாமே நிறைவேறுது அப்படின்னு. நம்ம ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம வாயினால சொல்லும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆற்றல் அதன் பக்கமாக சாய்க்க படுது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை அந்த அந்த வார்த்தையுடைய சொல் வடிவம், அந்த தூள வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவங்கள் வெளியில போய் செயலாற்றி அந்த வார்த்தைக்கு ஒரு உருவத்தை, அது அதற்கான ஒரு முழு உருவத்தையும் ஏற்படுத்துதான். அப்போ நம்ம மனசுல இருந்து ஒளி வடிவில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலிக்கும் பொழுது அது மந்திரமாக ஒரு பக்தனுக்கோ ஒரு வேண்டுதல் செய்பவருக்கோ அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் ஆன்மீகம் எல்லாமே சொல்லுது.
1: இருக்கலாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திர வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே எல்லா பாஷையிலுமே இருக்குது. இந்த மந்திர வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக மனப்படாகுது. காரணம் என்னன்னா அது திருப்பி திரும்ப சொல்றதுனால தான்.
0: பொதுவா நான் நல்லா இருக்கணும், நான் நீடிய வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம அதை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 50 முறை அப்படி ஒழிச்சுட்டோ இறைவனுடைய அருள் அது ஒண்ணு. அப்ப நம்மளுடைய உள்ளமும் அதுக்கு தகுதியா எல்லா விதத்திலும் சிறப்பா இருக்கணும், யாருக்கும் கெடுதல் நினைக்காம. ரெண்டாவது அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்ல நமக்குள்ளேயே ஒரு அந்த ஒளியின் சக்தி, நம்ம ஆற்றல், உடல் ஆற்றல், மன ஆற்றல் எல்லாம் வேலை செஞ்சு அதற்கான சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும்.
1: சூப்பர் பிரமலதா, நான் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கிறேன், எனக்கு எப்போ பார்த்தாலுமே டவுட்டாக இருந்தது, அந்த க்வெஸ்சன் வந்து அவங்க கிட்ட கேட்கிறேன். இந்த விவசாயம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய முதுகெலும்பு. இந்த விவசாயம் முதல் முதலில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் அப்படின்றது சரியா தவறா?
0: சரிதான்.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: எப்படின்னா விவசாயத்துக்கு வந்து பேர் போனது நம்மளுடைய இந்திய மண். அது இல்லாமல் பல்நாட்டு கலாச்சாரமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வளத்தை பார்த்து தான் ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. அதனால இந்தியாவிலிருந்து விவசாயம் உண்டாயிருக்குதுங்கிறது மிகவும் சரியாக தான் இருக்கும்.
1: அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் நம்மளுடைய முதுகெலும்பு. விவசாயம் நம்ம அதிகப்படியாக பண்ணுறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஆனால் விவசாயம் வந்து தொடங்கப்பட்டது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்தில் தான் முதல் முதலில் தொடங்கப்பட்டதுதான். ஆமாம், அப்போ சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டால் விவசாயம் முதல் முதலில் தொடங்கப்பட்டது தாய்லாந்தில் தான்.
0: அதான், அதுக்கு எல்லாருக்கும் தாயா இருக்கக்கூடிய தாய்லாந்து.
1: தாய்லாந்துல தான் விவசாயம் தொடங்கப்பட்டது, ஆனா நம்மளுடைய முதுகெலும்பு அது.
0: நிச்சயமாக நல்ல ஒரு க்வெஸ்சன் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம், கல்யாணராமன் படத்துல இருந்து.

0: நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாடலோட எதிரும் புதிரும் சரியா தவறா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் W. பிரேமலதா.
1: நான் உங்க ஷர்மலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பொன்னாலை பொழுது நிகழ்ச்சியில் ஆயிரத்தில் ஒருவன் படத்துலேருந்து பி சுஷிலா பாடின ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இனி அடுத்த பாடலும் கூட அதே மாதிரியான ஒரு அருமையான பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: பச்சை விளக்கு பட பாடுறது டி எம் சௌந்தரராஜன் பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசனின் வரிகள் அவை. அடுத்த பாடலை கூட சூப்பராக கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசை, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய அந்த பாடல் ஆண்டவன் கட்டளை படத்தில் இடம்பெற்றது. அடுத்த பாடலை கேட்கும் முன்னதாக
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

பொன்னாலை பொழுது நிகழ்ச்சியில் சூப்பராக பாடலாம் கேட்டிருக்கீங்க. என்றும் பசுமை மாறாத பாடல்கள் அவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இல்லைங்க, எப்போ கேட்டாலுமே வந்து இனிக்கும் பாடல்கள். கேஜே எஸ்ஆஸ் பி சுஷீலா பாடினது அந்த பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் செயல் வாலியினுடைய வரிகள் அவை. இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இடம்பெற்றது. 5:19:27 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது

0: டிஎம் சோந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் உரைகளில் புதிய பூமி படப்பாடல் அது. அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷம்

0: யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நிஜமாலுமே தூய்மையான காற்று அழகான கவிதையினுடைய பிறப்பிடம் அப்படின்னு தான் சொல்லணும். கலங்கரை விளக்கம் பெறதுக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடினது அந்த பாடல்.

0: இரு மலர்கள் பட பாடலது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது அந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசை, வாலியினுடைய வரிகள் அவை. 5:38:40 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டியஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் என்ற பாடல்கள். அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்கள் ஒலிக்க கேட்டீர்கள் என் தம்பி படம் அது. அடுத்த பாடலை கேட்கும் முன்பாக,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம், தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

0: சொல்லிப்போ.
1: ஆஹா சொல்லிப்பா.
2: டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரல்களில் நீங்கள் கேட்டது காவல்காரன் பட பாடல்.

பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரல்கள் ஒலித்தது. படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் திரைகானம் நிறைவு பெறுகிறது.

0: வீட்டு விலங்குகளை செல்லமாக நாம் வளர்க்க வேண்டும். அதனை மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி வளர்க்க வேண்டும். வழியில் அவற்றை அனுப்பாமல் சாலைகளில் போகும் வண்டிகளுக்கோ அல்லது உங்களது விலங்குகளுக்கோ எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 எமது நிலையத்திலிருந்து இப்போது இந்த மாலை நேரத்திலும் நாளை காலை பகல் மாலை நேரங்களிலும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கும் முன்னதாக
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம்பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இனி அறிவிப்புகள். இப்போது இந்த மாலை நேரத்தில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:40 பெட்டது கமலு படுகமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 358 பகுதி, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் தேயிலை சாகுபடி குறித்து பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம், 10:00 காற்றோடு கலந்திடுவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, சுற்றுச்சூழல் சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, நீரழிவு நோய் குறித்து டாக்டர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டமறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் தன்யா ஜோசப் அவர்கள். காலை 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புது புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம் நிறைவாக சிகரம் தொடு, உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சலில்.

விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்களில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஓம் சக்தி ஓம் படத்தில் இடம்பெற்றது.

தெய்வம் படத்திற்காக நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் நிறைவடைகின்றன. மாநில செய்திகள் கேட்பதற்காக இன்னும் சற்று நேரம் காத்திருப்போம் நேர்களை.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று

0: முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 6:40. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ನಾಗುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ಜನವು ಸಂತುತ್ತೋ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ನಂಗ ಊಟಿ FM 101.8 ತೋಕೆ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಬಂದ್ರಾ ಜನವು ಸಂತುತ್ತೋ 6:41 ನೀವು ಟ್ಯೂನ್ ಮಾಡ್ತದ ಮರಿಬೇಡಿ. ಈ ಜಾಮದೋಗೆ ಎತ್ತ ಪಾಟು, ಸೋಮಿ ಪಾಟು, ಸಂತೋಷವಾದ ಪಾಟು, ದುಃಖ ಪಾಟು ಎಲ್ಲಾವೇ ಕಲಂದ ಒಂದು ಪಾಡಲ್ ಕದತ್ತ ಈ 20 ನಿಮಿಷ ಬಂದ್ರ. ಈ ಜಾಮದಾಗ ಬಪ್ಪ ಕದೆ ಎಲ್ಲ ನಂಗ ಕೇತು ಅಪ್ಪರ್ ಜನ ಎಟ್ರ ಈ ಕದೆಯವೇ ನಂಗ ಮರುದ ಅತ್ತಮಾವಕ್ ಸಾಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಂಗಾಗಿ ಡೈಲಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದ್ಯೋ ನಿಂಗ ಊಟಿ FM 101.8 ಗಮನ ಮಾಡಿ ಕೇತು ನೋಡಿವಿ. ಇದು ಊಟಿ FM 101.8.
7: ಬೆಳ್ಳಿಯ ತಿಂಗುವ ನಿನ್ನ ತೇಡಿದೆ ನೀ ಮರದು ಓಪನೆಗ ಕುಯಿಲು ಪಾಡಿರ ಮಂಜು ತೇಡಿರ ಆಲಿಯೋ ನಾ ನಿನಗಾಯಿ ಇನ್ನೂ ಕಾತಿದ್ದೆ ಎಲ್ಲ ಅವಕವಕ ಜೋಲಿ ನೋಡಿಂಡಿಬ್ಬನೆ ನಾ ನಿನಗಾಯಿ ಕಾತುಂಡಿದ್ದೆ.

பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள் நிறைவிடுகின்றன. மீண்டும் இந்த நிகழ்ச்சி நாளை மாலை இதே நேரம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: பாரத அன்னையே, நீங்கள் சொன்னதிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பங்களிப்பை சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். தமிழகத்தில் சிறந்த அரசியல் ஆளுமைகளாக அப்போது திகழ்ந்தவர்கள் பற்றியும் சொல்லுங்களேன்.
2: மகனே, எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் உனக்கு சொல்லுகிறேன். அவர்கள் தங்கள் செயல்களால் இந்த மண்ணின் மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள். அதன் மூலமே மக்களை திரட்டி அவர்கள் மனங்களில் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று முழங்கிய என் வீரமைந்தன் முத்துராமலிங்கம் அவர்களில் ஒருவன். பசும் பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற பெயர். அன்று மரியாதையுடன் இந்த மண்ணின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலித்தது. தென்னகத்தில் சுதந்திர போரை முன்னின்று நடத்திய தீரர்களில் முதன்மையானவன் அவன். நான் அர்ஜுனன் என்றால் முத்துராமலிங்கத்தேவர்தான் சாரதி என்றான் ராஜகோபாலாச்சாரி. மதுரையில் ஏ வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய பிரவேசம் நடந்த போது எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முத்துராமலிங்கத்தை தான் சத்தியாகிரகிகளுக்கு துணையாக இருக்குமாறு சொன்னான் ராஜகோபாலாச்சாரி. நீதி கட்சியினர் செய்த அத்துமீறல்களை முறியடித்து தேசிய முழக்கங்களை எழுப்பி காங்கிரசை காத்தவர் என்ற பாராட்டை தீரர் சத்தியமூர்த்தியிடம் பெற்றவன் அவன். கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் 1908 பிறந்தவன். தன் 19 வயதில் சென்னை சென்றான். வழக்கறிஞரான காங்கிரஸ் தலைவர் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் அவனுக்கு புத்துணர்வு கொடுத்தது. அந்த சிறுவயதிலேயே தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து சுதந்திர போராட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டான். காங்கிரஸ் சார்பில் தேர்தல்களில் பங்கேற்று வெற்றிகளை பெற்றான். 1937 நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சி சார்பில் நின்றான். சமஸ்தானத்தில் மன்னருக்கு எதிராக எவரும் போட்டியிட முடியாத நிலையில் முத்துராமலிங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. அவனே அதில் வெற்றியும் பெற்றான். சாத்தூர் தொகுதியில் நின்ற காமராஜை கடும் எதிர்ப்புக்கு இடையே வெற்றி பெற வைத்தவன் அவன். சுபாஷ் சந்திரபோஸின் தீவிர பக்தன் அவன். காங்கிரஸில் இருந்து வெளியேறி ஃபார்வர்டு பிளாக் எனும் கட்சியை சுபாஷ் தொடங்கிய போது முத்துராமலிங்கம் அதில் அங்கம் வகித்தான். சுபாஷின் தமிழ் முகமாகவே அறியப்பட்டான் முத்துராமலிங்கம். சுபாஷின் இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழ் மண்ணிலிருந்து பெருமளவில் வீரர்களை அனுப்பி வைத்தான். தமிழர் உள்ளங்களில் தனியிடம் பெற்றவன் அவன். அவனால் மலேசியாவிலும் ரங்கூனிலும் இருந்த தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பெரும் பங்காற்றினார்கள். 2 நேரத்தில் மதுரையை விட்டு வெளியே போக முத்துராமலிங்கத்துக்கு தடை விதித்தார்கள். அவனோ தடையை மீறி பசும்பொன் சென்ற போது திருப்புவனத்தில் கைது செய்யப்பட்டு 18 சிறை தண்டனை பெற்றான். 18 சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவனை திருச்சி சிறைச்சாலை வாசலில் மீண்டும் கைது செய்தார்கள். அவன் மீது ஆங்கிலேயர்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தது. அதனால் அவதூறுகளையும் மள்ளி வீசினார்கள். திருச்சி, வேலூர், அலிபுரம், ராஜமன்றி, அம்ரோட்டி என அவன் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாம் பெரும் தவச்சாலைகள் தான். அவரது தேசியமும் தெய்வீகமும் இரு

கண்கள் என்ற முழக்கம்தான். அன்று நீதி கட்சியினர் துணையுடன் பிரிட்டிஷார் மேற்கொண்ட பிரிவினை பிரச்சாரத்துக்கு பலத்த அடி கொடுத்து தமிழர்களை தேசிய சிந்தனையில் போராட வைத்தது. இன்னொரு புறம் தென்னகத்தில் காங்கிரசின் முகமாக அறியப்பட்டவன் காமராஜ். 1903 விருது பட்டியல் மிகச்சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். காமாட்சி என்பது அவன் பெயர். ராஜா என்ற சொல்லையும் சேர்த்து காமராஜ் என அவனை அழைத்தார்கள். குடும்பச் சூழலால் 6ஆம் வகுப்போடு அவன் கல்வி நின்று போனது. அந்த சிறுவயதில் தாய்மாமனது ஜவுளிக்கடையில் வேலை செய்யும் படியானது. நாட்டின் சுதந்திர போராட்ட தீப்பொறி அவன் உள்ளத்தே புகுந்தது. 1919 ஜலியான்வாலாபாக் படுகொலையை அடுத்து நடந்த ரௌலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அவன் கலந்து கொண்டான். 1920 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டான். வீட்டில் திருமண பேச்சு எழுந்தபோது அதை மறுத்து நாட்டுக்காகவே என் வாழ்க்கை என்று உறுதியாக இருந்தான். அந்த நாட்களில் விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கமே இருந்தது. கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று சுதந்திர தீயை மூட்டினான் காமராஜ். பெரும் தலைவர்களை அழைத்து கூட்டங்கள் நடத்தினான். விருதுப்பட்டியில் நீதி கட்சியின் ஆதிக்கத்தை அடியோடு அழித்தான். சத்தியமூர்த்தியை தனது அரசியல் குருவாக கருதி வணங்கினான் காமராஜ். பின்னாளில் மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் ஆனான். ஆயுத சட்டம் கொண்டு வந்து இந்தியர்கள் எவரும் ஆயுதம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று தடை விதித்தது ஆங்கில அரசு. அதை மீறி கையில் வாளேந்தி ஊர்வலம் வந்தான். இந்த போராட்டத்துக்கு பிறகு சென்னை மாகாண அரசு மலபார் பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளில் இந்த தடையை விலக்கிக் கொண்டது. 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போது மிக கொடூரனாக திகழ்ந்த கர்னல் நீலுக்கு சென்னையில் சிலை வைக்கப்பட்டது. இந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று காந்தியின் ஒப்புதலுடன் போராட்டத்தை நடத்தினான் காமராஜ். 1928 சைமன் கமிஷன் மதுரை வந்தபோது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினான். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவன் பங்கு மிக பெரிதுதான். அவன் நடத்திய போராட்டங்களுக்காக அவ்வப்போது சிறை தண்டனைகளும் பெற்றான். விடுதலை வேள்வியில் மட்டுமல்ல சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். பீகார் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் மூலம் உதவிகளை செய்தான். நேரு தமிழகம் வந்த போதெல்லாம் காமராஜ் உடனிருந்தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக தேர்வான காமராஜ் பின்னாளில் தென்னிந்தியாவின் காங்கிரஸ் முகம் என்றானான். 1940 காமராஜை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தான் சத்தியமூர்த்தி. அந்த சத்தியமூர்த்தியால் அடையாளம் காணப்பட்ட காமராஜ் என் வரலாற்றில் ஒரு சகாப்தமாகவே தன்னை நிலைநிறுத்திவிட்டான்.

0: பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
2: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
3: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ₹78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
4: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோ.
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்னதாக
4: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோச்செப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பிதாசக்யூன் 10 EC 2.0 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீர் அல்லது புரோப்பர்கைட்டு 57% EC 2 மில்லி 1 லிட்டர் நீர் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழையில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். பாகற்காய், இதில் நச்சுயிரி நோய்களுக்கு ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை, வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக பாகற்காய் பயிரை நச்சுயிரி நோய்களிலிருந்து பாதுகாக்க இயலும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம், சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் முறையே மஞ்சள் ஆகியவற்றை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமிதோயேட் 2 மில்லி 1 லிட்டர் நீர், தயாமிதக்சம் 0.2 மில்லி 1 லிட்டர் நீர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 0.2 மில்லி 1 லிட்டர் நீர் என்ற அளவினை தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மழைக்காலங்களில் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்க மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்டாதீர்கள். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கு

0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்பாக
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேயிலை சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: நேர்களை, இன்னைக்கு தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில இன்னைக்கு தேயிலை சாகுபடியை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. தேயிலை சாகுபடியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: வணக்கம் சார், என் பேரு ராஜ்குமார், நான் சோலூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேங்க.
0: இப்ப இந்த தேயிலை சாகுபடினு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு?
1: நம்ம நீலகிரி மாவட்டம்னாலே விவசாயத்துக்கு ஏதா ஒரு மாவட்டம் தாங்க. தேயிலை இது வந்துட்டு நான் ஒரு ஏக்கர் வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னு காய்கறிங்களும் விவசாயமும் செஞ்சுட்டு வந்துருக்கேன். மேட்டாங்க இருந்தால மழை இல்லாத இடத்துல தேயிலை விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதனால எனக்கு இந்த தேயிலை மேல ஒரு ஆர்வம்.
0: தேயிலை சாகுபடின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து காலநிலைன்றது ஒரு முக்கியம். காலநிலை வந்து எப்படி இருக்கணுங்க?
1: ஆமாங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி அப்புறம் வால்பாறை இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் வந்துட்டு தேயிலை சாகுபடி வந்துட்டு மிகவும் முக்கியங்க. ஏன்னா அந்த மழைக்காலங்களில் வந்துட்டு ஒரு ஏத்த விவசாயம் அது. தேயிலைக்கு பருவநிலைன்றது இப்போவும் கிடையாது. அது எப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஜூன் ஜூலை மழை டைம்லேயே ஆனாலும் சரி, ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆனாலும் சரி, அது வந்துட்டு ஒரு ஏக்கர் ஒர்க் செஞ்சுருக்கோன்னா ஒரு 15 நாளைக்கு மாதத்துக்கு 2 தடவை அந்த கிராப்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி அது இதுவும் ரொம்ப அவசியமும் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. மழை காலத்துலேயே ஆனாலும் சரி, வெயில் காலத்துலேயே ஆனாலும் சரி, இப்போ இந்த நவம்பர் டிசம்பரில் அந்த டைமில் என்ன ஆகும்னா காலநிலை மாறதுனால அந்த பனிப்பொழிவு விழுது இல்லைங்களா, அந்த பனிப்பொழிவில் என்ன ஆகுதுன்னா ஒரு மேட்டாங்கையானாலும் சரி, சரியாக மட்டத்தில் எதானாலும் சரி, அந்த பனிப்பொழிவு விழுந்து கருகிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அதில் கொஞ்சம் சீசன் கொஞ்சம் கம்மியாகுங்க, ஒரு 2-3 மாதம், ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும். அப்புறம் ஏப்ரலில் லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த மழை பரவ மழை வந்துட்டு பெய்ய தொடங்கிருச்சுன்னா அரும்புன்றது மாதிரி அப்படியே இலை வந்துட்டு துளிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி அதாவது பண்ணியில் வந்துட்டு கருகிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் திருப்பியும் எல்லாம் பச்சையாக திரும்பிடுங்க.
0: இப்போ இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கொழுந்து வந்து கருகிரும்ன்றீங்க.
1: ஆமாங்க,
0: அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து மேற்கொள்றீங்களா?
1: பண்ணிட்டு இருக்கோம் சார். அது எப்படின்னா இந்த பனிப்பொழிவு இப்போ நல்ல வெயில், இந்த நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு அந்த வெயில் தன்மை வந்துட்டு ஜாஸ்தி, வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் குளிர் ஜாஸ்தி ஆகுங்க. அந்த குளிரில் என்ன ஆகும்னா நல்லா பனிப்பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த குளிரில் காலையில் வந்துட்டு அந்த வெயில் படுற இடத்துல என்ன ஆகும்னா அந்த கருகிருங்க. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஃபஸ்ட்ல எல்லாம் இப்போ நம்ம அந்த மாட்டுக்கு இப்போ பெட்டலை அப்படி இப்படி நல்லா போடுறோம் இல்லைங்களா, அந்த வனப்பகுதியில் போயிட்டு தேவை

0: வந்துட்டு கொஞ்சம் அந்த குளிர் தாங்குங்காது, மேலே அடர்த்தியாக செடி மேலே அப்படியே பரவ விட்டுருவாங்க. அதை வந்துச்சுன்னா அந்த பனிப்பொழிவு உட்கார்ந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த தேவை மேலே தக்கம் உட்காரும். ஆனால் அந்த இலை வந்துட்டு சேஃப்டியாக உள்ளே இருக்கும்.
1: அந்த தேவையை வந்து அந்த செடி மேலே போட்டு
0: பாதுகாத்துருவாங்க. பாதுகாப்பு முதல்லலாம் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ செய்கிறவங்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க.
1: தேயிலை சாகுபடின்னு சொல்லும்போது நடவு செய்கிற முறை வந்து நீங்கள் எப்படி?
0: ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா நிலத்தை வந்துட்டு நல்லா சுத்தமாக எல்லாம் கிளீனாக வச்சுக்கணுங்க. நாற்று வரும்போது என்ன செய்யறோம்னா நாங்கள் ஒரு 2 அடி அதாவது நடக்கிறதுக்கு, ஏன்னா அந்த இலை வந்துட்டு இந்த நாற்று பெருசாகிடுச்சின்னா அதுக்கு என்ன செய்யறோம்னா 2 அடி அகலத்தை விட்டுட்டு அந்த 2 அடி ஏன்னா அந்த வழி சாலுக்கு அந்த வழிக்கு 4 அடி அகலத்தில் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 நாற்று வாங்க வரணும். அந்த நாற்று நடவுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் 1 அடி 1 அந்த நாற்று வித்தியாசமாக இருக்குங்க. எப்படின்னா அந்த இலையோட இதில் வந்துட்டு 3 விதமாக இருக்குங்க. சைனா செடின்ட்டு சொல்லுவாங்க, சைனா நாற்று, அப்புறம் வெறும் நாற்று, அப்புறம் அசாம் நாற்று, இந்த நாற்று இருக்குது. அதை தகுந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இடைவெளி விட்டு முதல்ல அந்த குச்சியிலேயே அளவு எடுத்துக்குவோங்க. 2 அடிக்கு ஒரு குச்சி, 4 அடிக்கு ஒரு குச்சி. 2 அடி குச்சி எதுக்குன்னா அந்த வழிசாலுக்கு, வழியில் நம்ம இலை எடுக்கணும் இல்லைங்களா, அங்கே இலை எடுக்கிறதுக்கு அந்த 2 அடி கேப் கொடுப்போம். இந்த 4 அடியில் வந்துட்டு 2 நாற்று வரும். அந்த 4 அடி குச்சி வச்சு அளவு வச்சு அந்த பக்கம் ஒரு நாற்று இந்த பக்கம் ஒரு நாற்றுன்ட்டு அப்படி தான் நடவு செய்கிறதுங்க.
1: சரிங்க, இந்த தேயிலை சாகுபடிக்கு மண்ணோட காரத்தன்மை எந்த அளவில் இருக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? அப்படி தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நம்ம தேயிலை சாகுபடியில் வந்துட்டு மண்ணோட அமிலத்தன்மை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4.5 to 4.8 வரையிலான அமிலத்தன்மை கொண்டதாக அந்த மண்ணுக்கு ரொம்பவே அவசியம் இந்த தேயிலை சாகுபடிக்கு.
1: இந்த கார அமிலத்தன்மை இந்த அளவில் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அந்த கார அமிலத்தன்மை வந்து வரணும்னா என்னென்ன தேயிலை சாகுபடிக்கு பண்ணுறீங்க?
0: அதுக்கு நம்ம தேயிலை சாகுபடிக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா சாணம், மாட்டு சாணம், நாட்டு எருவு, இதை தாங்க நாங்கள் கொண்டு அந்த கார அமிலத்தை வந்துட்டு அந்த அதாவது அந்த வேருக்கு பிடிக்கிற மாதிரி கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 200-300 கிராம் நம்ம கையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்கு நாங்கள் வேருக்கு இது பண்ணுவோம். யூரியோ பொட்டாசன் அதை அதெல்லாம் போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது பூமி லூஸ் ஆகுங்க. அதாவது நல்லா செடி வளர்ந்துருச்சுன்னா அப்படி வளரும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவில் அந்த யூரியா பொட்டாசியம் வந்துட்டு அந்த வேர் வேருக்கு நாங்கள் வீசுவோம். அது என்ன ஆகுதுன்னா அந்த வேர் லூஸ் கொடுக்குங்க. அதே மாதிரி அந்த வேப்ப புண்ணாக்கு வந்துட்டு அதையும் வீசுவாங்க நாங்கள். ஏன்னா அந்த பாசியில் வந்துட்டு அந்த கிருமிங்க அது இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுனா இந்த வேப்ப புண்ணாக்கு விழுகிறதுனால அந்த ஒரு அந்த அந்த கசப்பு தன்மைனால அந்த பூச்சிங்களும் செத்துரும். அதாவது அந்த செடிங்க அப்புறம் அந்த இலை வர்றதுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அது. சரிங்களா,
1: இப்போ தேயிலை சாகுபடின்னு சொல்லும்போது இந்த நடவு செய்யும் முறை, அதை வந்து எப்படி நடவு செய்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நடவு செய்யும் போது கவனிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக இருக்குங்க. அது எப்படின்னா நம்ம அந்த நடவு செய்கிறோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு அந்த நாற்று ஒவ்வொரு நாற்று வந்துட்டு 1 அடிக்கே கிடைக்குங்க. ஒவ்வொரு நாற்று 1.5 அடியிலே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குழியை எடுத்துக்கணும். இத்தனை அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, இவ்வளோ இவ்வளோ அடிக்கு தள்ளி இப்படி வைக்கணும்ன்ட்டு. அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன பண்ணணும்னா நடவு செய்யும்போது அந்த தாய் செடி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நாங்கள் நல்லா கவனிக்கணும். அது கவனிக்கும் போது அந்த தண்டு தன்மை குச்சி தன்மை நல்லா இருக்கா, அந்த இலை விட்டுருக்கிறது வந்துட்டு கரெக்டாக இருக்கா, அதில் உடஞ்சி வெளியில் நாங்கள் பார்ப்போம். அது பார்த்துருப்போம். அது கொஞ்சம் அந்த வேர் பக்கத்தில் வந்துட்டு உடஞ்சிருந்தாலும் கூட அது வேஸ்ட்டுங்க. அது தாய் செடி தானங்களே முதல்ல முக்கியம். அந்த தாய் செடியை நல்லா பார்த்து அந்த நடவு செய்யும்போது என்ன பண்ணணும்னா அந்த அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு நம்ம பிளேடால் கிழிச்சு அந்த மண்ணோட அந்த வேரோடு சேர்த்து அந்த குழியில் போட்டு அதோட குச்சி மட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா அதை வச்சு நாங்கள் அந்த மண்ணில் அமுத்தி விட்டுருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10-12 வாரம் அந்த வாரத்தில் வந்துட்டு அந்த கரெக்டான தண்ணி மழை வெப்பநிலை கரெக்டாக இருந்துச்சுன்னா 10-12 வாரத்தில் வந்துட்டு அது உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அப்புறம் என்ன ஆகுனா அது உயிர் பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து திருப்பி அந்த இலைங்க இருக்கு இல்லைங்களா அந்த குச்சி இலை ஏதாச்சும் வருதுங்களா கட்டிங் செஞ்சுக்கணுங்க. அந்த இலை அதை வந்துட்டு நாங்கள் கட் பண்ணிக்கணும். வெளியில் வர இலையை வந்துட்டு அது மேலே வர்றதுக்கு வழி விட்ணுங்க. இந்த கீழேருந்து வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மேலேருந்து சாயறதுக்கு வந்துட்டு அதை மேலே கட் பண்ணி விட்ருணுங்க. கட் பண்ணி விட்டோம்னா அந்த இலை வந்துட்டு பிரிஞ்சிடும். அதாவது சில நாட்களை அப்படி அப்படியே போக போக என்ன ஆகும்னா நம்ம அதை தகுந்த மாதிரி எருவு மருந்து கொப்பளம் இதெல்லாம் வரும். அந்த மிஸ்ட்னாலேயே நம்ம ஏரியாலெல்லாம் வந்துட்டு மிஸ்ட் நல்லா ஜாஸ்திட்டாங்க. அந்த மிஸ்ட்னாலே என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு கொப்பளம் மாதிரி இதுவாகும். அதுக்கு நம்ம கடையில் இந்த மாதிரி டீ இலைக்கு இந்த நாற்றுல வந்துட்டு இப்படி ஆயிருக்கு மிஸ்ட் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் அவரும் தகுந்த மாதிரி அதுக்கான ஒரு உண்டான மருந்தே தருவாங்க.
1: சரி, இப்போ இந்த நடவு செய்கிறத பற்றி சொல்லிட்டீங்க, அதே மாதிரி இந்த நடவு செய்யும்போது எந்த மாதத்தில் வந்து நடவு செய்யணுங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாங்க, இது நடவு செய்கிறது வந்துட்டு இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் வந்துட்டு நாங்கள் நடவு செய்யலாம். ஏன் அப்படி இந்த ஜூன் ஜூலையில் மட்டும் தான் நடவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு தாங்க அந்த மழைப்பொழிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் அந்த கோடைமலை அந்த அடிக்கிறதுனா அந்த மழை பெய்யறதுனால இப்போ நாங்கள் அந்த நடவு செய்கிறதுக்கும் அந்த மழை விழுகிறதுக்கும் அது வந்துட்டு அந்த உயிர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த செடிக்கு இருக்குங்க. வெயில் காலத்தில் வந்துட்டு நாங்கள் நடவு செஞ்சிட்டோம்னா தண்ணி வேணும் இல்லைங்களா, தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வாடிடும். அந்த தாய் செடி வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த செடி நாங்கள் நடவு செஞ்ச இடத்துல மண் காஞ்சிரும். மழை பொழியிற டைமில் வந்துட்டு நாங்கள் நாற்று நடவுனோம்னா அந்த மழைக்கு அதுக்கும் செட் ஆயிருக்கும். அப்போ தான் அந்த வேறு பிடிக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க தேயிலை நடவு செஞ்சு அந்த தேயிலை சாகுபடிக்கு ஒரு

0: மரமாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ இந்த நடவு செய்கிறத பற்றி சொல்லிட்டீங்க, அதே மாதிரி இந்த நடவு செஞ்ச பின்னாடி அந்த தாய் செடியை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் வந்து மேற்கொள்கிறீங்க?
0: இப்போ நாங்கள் நடவு செஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இப்போ ஜூன் ஜூலையில் வந்துட்டு காற்று அதிகமாக வீசுங்க. இப்போ காற்று வீசுறதுனால என்ன ஆகும்னா செடி சாஞ்சிருங்க, அது தாய் செடி வந்துட்டு சாஞ்சிரும். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா பாதுகாப்பு பண்ணுறோன்னா, காற்று எந்த பக்கம் வீசுதோ அதுக்கு எதிராக வந்துட்டு நாங்கள் அந்த குச்சிங்களை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குச்சிங்களை அதில் பெருக்கல் குறியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு குச்சி ரெண்டு குச்சியை வச்சு அதை அந்த ஆப்போசிட்டாக வர்றதுக்கு அந்த நாற்றை அங்கே சாய வைப்போம். இல்லைன்னா இன்னொரு வேலையும் செய்வோம், ரெண்டு குச்சி இது பண்ணி அந்த நாற்று சென்டரில் வந்துட்டு ஒரு கயிறு எடுத்து கட்டி விட்ருவோம். ஏன்னா அந்த நாற்று வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த குச்சிங்கும் அதுக்கு உதவியே இருக்கும். சரிங்களா, இப்படி தாங்க நாங்கள் பாதுகாக்கிறோம்.
1: சரிங்க, இப்போ இந்த கவாத்து பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து நடவு செஞ்சிட்டிங்க, அதுக்கப்புறம் இந்த கவாத்துக்கு அந்த நாற்று வந்துருச்சுன்னா கவாத்து முறையை வந்து எப்படி பண்ணுறீங்க?
0: கவாத்து முதல்ல பண்ணுறது எதுக்கு அப்படின்னாங்க, இப்போ ஒரு நோய்பட்ட சீக்கப்பட்டே இருக்குங்க செடி, அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மார்ச் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதத்தில் தாங்க இதெல்லாம் கவாத்து செய்யணும். ஏன்னா அந்த மழை ஏதாச்சும் விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நாங்கள் கவாத்து பண்ணி விட்டோன்னா இவ்வளோத்தனை அடிக்க அந்த மட்டம், அந்த மட்டத்துக்கு இது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ முதல்ல வந்துட்டு கத்தியில் தாங்க வெட்டிகிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கு மிஷினே வந்துருச்சுங்க, அது கவாத்து மிஷின் பிளேடு வந்துருச்சு. கத்தியில் வெட்டுறதுல என்ன ஆகுதுன்னா அந்த தேவையில்லாத வாதுகளெல்லாம் வந்துட்டு நாங்கள் அது எடுத்துடலாம். ஏன்னா அந்த வஞ்சி இலை சைடில் இந்த வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த குச்சிங்க அந்த வாதுங்க சைடில் இருக்கிறதுனால அந்த கத்தியில் வெட்டிடலாம். இந்த மிஷின் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரே மட்டத்துக்கு அடிச்சிடும். ஒரே மட்டத்துக்கு அந்த கவாத்து செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மேலே இருக்கிற இலையை வந்துட்டு குச்சி குச்சிங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கவாத் பண்ணி விட்ருவோம். கவாத் பண்ணி விட்டோன்னா அந்த மழை தண்ணி விழு மழை பொழிவில் வந்துட்டு நல்லா விழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சூட்டாப்பு நல்லா அடிக்குங்க அது. அப்புறம் இலை வந்துட்டு கொழுந்துன்னு சொல்லுவோம், அந்த கொழுந்து வந்துட்டு வர்றதுக்கு அந்த தரமான அந்த வெயில் மழையோ கரெக்டாக கிடச்சிருச்சின்னா அதில் ஒரு கவாத் செஞ்சு ஒரு மாதத்துக்கே வந்துட்டு அது சூட்டாபிள் ஆயிருங்க அது. அப்புறம் அரும்பு விடிச்சு வெளியே வருங்க, இலையை வந்து கொழுந்து நல்லா சீராக இருக்குங்க, அதனால தாங்க கவாத்தை செய்கிறது.
1: சரிங்க, இப்போ இந்த கவாத்து வகைகள் வந்து என்னென்ன வகைகள் வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்க?
0: கவாத்து வகைகளில் வந்துட்டு அடிக்கவாத்து, சென்ட்ரலில் கவாத்து, அதாவது அடிக்கவாத்துன்னா அந்த வேர் பக்கத்தில் இருக்கிற செடி இந்த வாதங்களை வெட்டுறது. சென்ட்ரல் கவாத்துன்னு சொன்னால் அந்த வாதங்கள் வந்துட்டு பிரிகிறதுலேருந்து அதுலேயும் நாங்கள் அந்த வழி ஓரத்துக்கு வெளியில் வந்துச்சுன்னா அதுக்கு கவாத் செய்யலாம். மேல் கவாத்துன்னா இந்த மட்டத்தில் அடிக்கிறதுல வந்துட்டு அந்த மிஷினில் வந்துட்டு மட்டமாகவே ஒரே மட்டமாக அடிச்சிருவாங்க, அது வந்து அது தாங்க இது கவாத்தோட விஷயம்.
1: நீங்கள் வந்து ஒரு குறு விவசாயி, ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா அந்த அளவில் தான் நீங்கள் சாகுபடி செய்கிறேன்றீங்க, கத்தியில் வந்து கவாத்து செய்கிறீங்களா இல்லை மிஷின்லீங்களா?
0: கத்தியில் கவாத் பண்ணாதாங்க செடிங்களுக்கு நல்லது, ஏன்னா அந்த தேவையில்லாத வாதங்களெல்லாம் எடுக்கணும்னு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஆள் இல்லாத பற்றாக்குறையில் என்ன செய்கிறது அப்படின்னா மிஷினை வாங்கி ஒரு ஏக்கரானா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயே பண்ணிடலாங்க. கத்தி கவாத்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க வேணுங்க, நம்ம அந்த பொருளும் நல்லா இருக்கணும், இந்த அதில் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா தாங்க கத்தியில் வேலை செய்ய முடியும். இப்போ ஆளுங்க இல்லாதனால ரொம்ப கஷ்டங்க, அதுக்கு நாங்கள் அந்த மிஷின் வச்சுருக்கோங்க, அவங்களே கூப்பிட்டு ஒரு நாளைக்கு நம்ம கூலியை கொடுத்து நான் வெட்ட வைக்கிறாங்க.
1: இப்போ தேயிலை சாகுபடின்னு சொல்லும்போது இந்த நோய்கள் முக்கியமான ஒரு விஷயம், என்னென்ன நோய்கள் வந்து தாக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்படி தாக்குன நோய்களுக்கு வந்து என்னென்ன முறையில் வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நோய்ங்க தாக்குதுன்னா இலைப்பேன் நோய் ஒன்று இருக்குங்க, அப்புறம் அஸ்வினி பூச்சிங்க அந்த நோயும் வருங்க, அப்புறம் அந்த கொப்பள நோய், அந்த கொப்பள நோய் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா தேயிலை கொசு அது வரதுனால என்ன ஆகுதுன்னு இந்த மிஸ்ட்டு ஏறுது இல்லைங்களா. ஏன்னா ஒவ்வொரு ஏரியா ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க, இப்போ நம்ம நீலகிரியில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் குளிராக இருக்கணும்ன்ட்டு ஒன்றும் இல்லைங்களே, சில இடத்துல சூடான பிரதேசங்களும் இருக்கும், நம்ம ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஜாஸ்திங்க, அதுக்கு என்ன ஆகும் மிஸ்ட்டு அந்த மழை டைமில் வந்துட்டு மிஸ்ட்டு ஏறிடுச்சுன்னா அந்த மிஸ்ட்டுக்கு அந்த கொப்பள நோய் வருங்க. அந்த கொப்பள நோயை ஏதாச்சும் நாங்கள் கரெக்டாக கூர்ந்து கவனிச்சா அந்த கொப்பள நோய் வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இந்த ரசாயன மருந்துங்களை தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதில் காப்பர், அந்த காப்பர் மருந்து தாங்க இந்த கொப்பள நோய்க்கு வந்துட்டு நல்ல ஒரு மருந்து. அந்த மருந்து நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஏழு நாளில் ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மருந்து, அதாவது 10 மில்லி 20 மில்லியா அப்படின்னு கடலில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை கேட்டாலும் கூட அதை அவங்களே சொல்லுவாங்க, இவ்வளோ 10 லிட்டர் தண்ணிக்கு இப்படி மருந்து ஃப்ரைங்களே நாப்சாக்லேயே இதிலேயே வச்சு இப்படி தாங்க இந்த கொப்பள நோய்க்கு வந்துட்டு இந்த காப்பர் மருந்து சொன்னேன் இல்லைங்களா. இதே மாதிரி தாங்க இந்த இலைப்பேன் நோய்க்குமே அஸ்வினி பூச்சி நோய்க்குமே இந்த தேயிலை கொசு, அதாவது தேயிலை மேலே அந்த கொசுங்க படுறதுனால என்ன ஆகும்னா அந்த கட் சாப்பிட்டுக்குங்க அந்த பச்சை இலை இருக்கு இல்லைங்களா அந்த ரசத்தை அள்ளி இழுத்துரும். அதுக்கான தகுந்த ஒரு ரசாயன மருந்துங்களை தாங்க உபயோகிக்கணும், அதை நாங்கள் கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த வாரத்தில் எத்தனை நாளைக்கு அடிக்கணும், அதாவது அஸ்வினி பூச்சி நோய்ங்க ஏற்படுத்தினா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி, அதை நம்மளுக்கே தெரிஞ்சு எவ்வளோ எப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு ஸ்ப்ரேயிங்கை வச்சு இந்த மூணு நோய் தாங்க இந்த தேயிலை நோயில் இருக்கிறது, அது தகுந்த மாதிரி கடையில் கேட்டு ரசாயன மருந்தை வாங்கி பயன்படுத்து.
1: சரி, இந்த களை மேலாண்மை பற்றி சொல்லுங்கள், தேயிலை செடியில் வந்து களையை வந்து எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன களைகள் வந்து இருக்குது எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: செடியில் வந்துட்டு பில்லு இந்த காட்டு செடி கண்டிப்பாக அதை களை செய்வீங்க, அந்த செடியில் வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த பில்லு களைங்களெல்லாம்

0: பார்த்து வளர்ந்துருச்சுன்னா விலை வளர்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க. அதனால நாங்கள் என்ன செய்கிறோன்னா கத்தியை வச்சு நாங்கள் அடி வேர்லையே அடியில் அந்த வேர் பிடிச்ச இடத்துல வந்துட்டு அது எங்கெங்கே பில் இருக்குது என்னென்ன கசமே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்துட்டு நாங்கள் என்ன சுரண்டி நல்லா கிளியராக பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த பில்லு அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா நாங்கள் அந்த மண்வெட்டியை வச்சு நல்லா அதை வெட்டி நல்லா மண்ணாக தெரிகிற மாதிரி நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்குண்டான அதாவது ஒரு 15 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஏதாச்சும் திருப்பி இலையை எங்களை நாங்கள் எடுக்கணும் கொழுந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த யூரியா பொட்டாசம் போடுறதுக்கு வந்துட்டு அந்த பில்லெல்லாம் இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாதுங்க. எல்லாம் வேர்களை வந்துட்டு எல்லாம் பில்லு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு மேலே மருந்து உட்காரணும் இல்லைங்களா. அதனால இந்த களை வெட்டுறதுனால நல்ல கொழுந்து நல்ல செழிப்பாக வளருங்க. இதனால தாங்க நாங்கள் களையை வெட்டுறது.
1: சரிங்க, இப்போ இந்த அறுவடை வந்து எப்படி பண்ணுறீங்க?
0: அறுவடை இப்போ நாங்கள் நாற்று நட்டினோன்னா தாய் நாற்றை நட்டு ஒரு 3 வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் இலை பறிக்கலாங்க. 3 வருஷம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கண்டிப்பாக வேணுங்க. அதாவது இந்த நாங்கள் கட்டிங் ஏற்கனவே செஞ்சுருப்போம் இல்லைங்களா, 10-12 வாரத்துக்குள்ளே வந்துட்டு அந்த இலையை வளரும் போது அந்த இலையை சாயிற இடத்துல வந்துட்டு அந்த இலை கட்டிங் நாங்கள் செஞ்சிருந்தோம் அந்த சென்டரில். அதாவது இந்த 2 பக்கமும் இலை பிரியும். இது 3 வருஷம் ஆன பிறாடி அது நல்லா கூடாக கட்டி அது அறுவடைக்கு தயாராகிருங்க. அது அதாவது முதல்ல வந்துட்டு அந்த மட்டம் நாங்கள் அந்த மட்டத்துக்கு தகுந்த மாதிரி கையாலே எடுக்கணுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இலை நல்லா வந்துருச்சுன்னா அதை கத்தியில் அறுக்கிறாங்க. கத்தியில் அறுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த தண்டு சேர்த்து அறுக்கிறதுனால அந்த தூட்டு உடைக்கும் போது அது இடம் கிடைக்காது. நம்ம ஏரியாவில் வந்துட்டு கத்திரியில் தாங்க வெட்டுறது. கத்திரியில் விட்டுறதுனால ஒரே லெவலில் ஒரே மட்டமாக வரும். இந்த கத்தியில் அறுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒன்று மேலேயும் கீழே இருக்கும் இலை, ஒரே லெவலில் வந்துட்டு வராது. இந்த கத்திரியில் நாங்கள் வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா அது ஒரே மட்டமாக ஒரே சீரமைப்பாக இருக்கும். அது இப்படி நம்ம கத்திரிலாம் வெட்டி தாங்க இந்த அறுவடை செய்யறதுனால தாங்க ஒரே மட்டமாக நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நாங்கள் அறுவடை செய்யும்போது அந்த கொழுந்து நாங்கள் வெட்டுறோம் இல்லைங்களா, அது ஒரே மட்டத்தில் வந்துட்டு அதை சின்னதாக இருக்கும்போதே நாங்கள் அது வெட்டினோன்னா சரிங்க. ஏ கிரேடு இப்படி, பி கிரேடு எப்படின்னா கொஞ்சம் தண்டு, அதாவது அந்த இலைக்கு பச்சைக்கு கீழே அந்த சிகப்பு கலரில் அதையும் சேர்த்து சில பேர் வெட்டுவாங்க. அது என்னாகுதுன்னா அந்த கிரேடையே பிரிச்சிருவாங்க அவங்க, அதாவது வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்துட்டு என்னாகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டில் ஏ கிரேடில் மாதிரி நல்லா இலையை அந்த கொழுந்தை மட்டும் நாங்கள் வெட்டி நாங்கள் வெயிட் போட்டோன்னா அவங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரேட் தருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பி கிரேடுன்னா அந்த சிகப்பு குச்சியும் சேர்ந்த மாதிரி வெட்டி இது பண்ணிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு 15 நாளைக்கு 2வது கிராப்பாக எடுக்கும்போது 15 நாளைக்கு எடுக்கிறது வந்துட்டு 20-25 நாள் ஆயிரும். ஏன்னா அந்த தண்டு மேலே முளைச்சி அது சூட்டு அடிக்கிறதுக்குள்ளே அது லேட்டாக வந்துடும். அதுக்கு மட்டமாக ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா அது இலையை கொழுந்த மட்டும் தான் வெட்டணும். அடியோடு எப்போதும் அது வெட்டக்கூடாது சரிங்களா.
1: சரிங்க, இப்போ வந்து நீங்களே டைரெக்டாக சந்தைப்படுத்துறீங்களா இல்லை ஏஜென்ட் கொடுத்துட்டு வித்துறீங்களா தேயிலை கொழுந்த?
0: நம்ம இந்த 1.5 ஏக்கரை 1 ஏக்கரை செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அதாவது தேயிலை தொழிற்சாலைக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. அதுக்கு என்னங்கன்னா அதுக்கான உண்டான ஏஜென்ட்டுக்கும் இருக்காங்க சார். இப்போது அவங்களே வெட்டினாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இன்னும் என்னோடது ஒரு 100 கிலோ வருது 150 கிலோ வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான நம்ம இப்போ சொன்னேன் இல்லைங்களா 2 கிராப் பார்த்து அதாவது ஏ கிரேடு பி கிரேடுன்ட்டு அவங்க கிரேடாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கான உண்டான தனித்தனியாக எவ்வளோ கிலோக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க என்ன நிர்ணயிச்சு நம்மளுக்கு தராங்க அது தாங்க நம்மளுக்கு. அதை அவங்களே கொண்டு போயிட்டு அவங்க தொழிற்சாலைக்கு எங்கேயும் கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடுவாங்க ஃபேக்ட்ரிக்கெல்லாம்.
1: இப்போ தேயிலை சாகுபடின்னு சொல்லும்போது தேயிலை சாகுபடியில் வருமானம் வந்து ஈட்டலாங்களா?
0: கண்டிப்பாக ஈட்டலாங்க. எப்படின்னா மாதத்தில் 2 கிராப்பாக எடுக்கலாங்க. அதாவது 1.5 நம்ம 1 ஏக்கரை செய்கிறதுனால அது என்னாங்க நம்ம இந்த கரெக்டாக யூரியா பொட்டாசியம் அது இதெல்லாம் போட்டு ஜிங்கு அதாவது இலை வெட்டின பின்னாடி இலை வெட்டின பின்னாடி ஒரு 2 நாளைக்கு நாங்கள் ஜிங்கு சல்ஃபரேட்டை நம்ம அந்த மருந்து கொடுத்தோம் வந்தாங்கன்னா பின்னாடி 10 நாளைக்கு 12 நாளைக்கே திருப்பி அந்த கொழுந்து துளிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது திருப்பி 15 நாளைக்கு 16 நாளைக்கு வந்து அந்த அறுவடைக்கு தயாராகிடும் அந்த இலை. அதாவதுனால இது என்ன ஆகும்னா மாதத்துக்கு ஒரு இப்போ நான் ஒருத்தர் செய்யலைன்னா எனக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஏதோ தேயிலை சாகுபடியில் வந்துட்டு இந்த மாதத்துக்கு இப்படி கிடைக்கிறதுனால நல்ல வருமானமும் வீட்டில் நல்ல தொழில் சரிங்களா.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் தேயிலை சாகுபடியை பற்றி உங்களோட தேயிலை விவசாய அனுபவத்தை பற்றி எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்க.

இதுவரை இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலை விவசாயம் குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி தொடர்ந்து கிராமிய பாடல் கேட்கலாம்.

0: கிராமிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக தகவல் களஞ்சியம் கேட்கலாம்.
1: கம்பு சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து. கம்பு தானியம் அதிகமான அளவில் ஊட்டச்சத்துக்களை பெற்று உணவு சத்து தரத்தில் முதன்மை பெற்று விளங்குகின்றது. மற்ற தானியங்களை விட கம்பு அதிக புரத சத்து மட்டுமில்லாது அமினோ அமிலங்களையும் அதிகம் பெற்று தரம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. போதிய அளவு மாவுச்சத்தும் அதிக ருசியை கொடுக்கக்கூடிய கொழுப்பும் விட்டமின்களும் தாது உப்புகளும் இத்தானியத்தில் நிறைந்துள்ளது. மேலும் இரத்த அபிவிருத்திக்கான இரும்புச்சத்து மற்ற தானியங்களை விட இதில் அதிக அளவு உள்ளது. இதன் ரகங்கள் CO9, கம்பு வீரிய ஒட்டு CO9 மற்றும் CO10. கம்பிற்கான விதையளவு, விதை நேர்த்தி மற்றும் விதைப்பு குறித்து. ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ விதை தேவைப்படும். 1 கிலோ விதையுடன் மெட்டலாக்சில் 6 கிராம் என்ற விதத்தில் விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பதற்கு சற்று முன்பு அசோஸ்பைரிலம் கலந்து பின்பு விதைக்க வேண்டும். வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்க வேண்டும். கம்பு

0: கலை நிர்வாகம் குறித்து பொதுவாக பிதைத்த 15வது மற்றும் 30வது நாளில் களை எடுக்க வேண்டும். நீர் நிர்வாகம் குறித்து நீர்ப்பாசனம் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒருமுறை கொடுக்கவும். பயிர் பாதுகாப்பு குறித்து ஈக்களை கட்டுப்படுத்த 5% வேப்பம் கொட்டை சாறு அல்லது 1% நீம் அசால் தெளிக்க வேண்டும். கதிர்நாவாய் பூச்சி குறித்து கதிர்நாவாய் பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க 25 கிலோ கார்பரில் 10% அல்லது மலத்தியான் 5% பூவெடுக்கும் சமயத்தில் தூவ வேண்டும். அடிச்சாம்பல் நோய்க்கு அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 500 கிராம் மெட்டலாக்சில் அல்லது 1000 கிராம் மான்கோசெப் தெளிக்க வேண்டும். துரு நோய்க்கு துரு நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு நனையும் கந்தகம் 2.5 கிலோ அல்லது மான்கோசெப் 1 கிலோ தெளிக்க வேண்டும். தேவையெனில் 10 நாட்கள் இடைவெளியில் மற்றும் ஒரு முறை தெளிக்க வேண்டும். அறுவடை குறித்து இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தை தரும். தானியங்கள் கடினமாகும். கதிர்களை தனியாக அறுவடை செய்து தட்டையை 1 வாரம் கழித்து வெட்டி நன்கு காய வைத்த பின் சேமிக்கவும். இதுவரை தகவல் களஞ்சியத்தில் சோளம் மற்றும் கம்பு சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேயர்களே, சுட்டெரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாக எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம். தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் திருவள்ளுவர்

0: வர் சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக 9344-9001018 2966-7811 இணைப்பு 04-23 என்பதை இணைத்துக் கொண்டு அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான 70 மற்றும் 80 வருட பாடல்களை நீங்கள் கேட்டு பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ண முடியாத நேயர்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் 8300-0019-1018 என்ற எண்ணிற்கு. சொல்வதற்கு முன்பாகவே ஒரு நேயர் அவருக்கான பாடலை தரலாம். ஊட்டி எஃப்எம் 101.8 வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை.
0: ஹலோ,
1: வெள்ளிங்கிரி மலைச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ, கோவை வெள்ளிங்கிரி மலைச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஹலோ
1: ஹலோ, கேக்குதுங்களா?
0: இப்ப கேக்குது.
1: கோவை வெள்ளிங்கிரி மலைச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: பாட்டு சின்ன தம்பி இருந்துங்க, போவோமா ஊர்குளம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இரவு நேரத்துல எங்களுக்கு பழைய பாடல் போடுங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: காலையில குடிச்சு எல்லாமே புதிய பாடல புதிய பாடல, இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்கறது ரம்யமா இருக்குங்க.
0: இது வந்து இடைப்பட்ட பாடல்கள் தானே? சாயந்தரம் தான் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாடல்களை கேட்டுட்டு தானே இருக்கீங்க.
1: இருந்தாலும் எங்களுக்கு இரவு நேரத்துல அது அப்படியே மயில் மயில் தோகையை அப்படியே கோவை வெள்ளிங்கிரி மலைச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூங்க.

0: புது நேயர்களுக்கு நிச்சயமாக நாம் வழிவிட வேண்டும். 9344-1018 2966-7811 04-23 என்ற எண்ணை இணைத்துக் கொண்டு 70 மற்றும் 80களில் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். இனி அடுத்த நேயருக்கான பாடல். ஹலோ, வணக்கம். UTFM
1: எங்கள் அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கத்துடன் இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் இணைபவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெருவிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன்.
0: ஓகே, ரொம்ப அருமையா, ரொம்ப தூரத்திலிருந்து ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: 1970 வெளிவந்த விளையாட்டு பிள்ளை என்ற படத்தில் இருந்து ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம். இவன் தாராபுரம் நாடாரு எம் துரைராஜ்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கான பாடல்.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

0: ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா.
2: பெருசா நெல்லு பெருசா எது பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். இனி அடுத்த நேருக்கான பாடலை தரலாம். ஹலோ,
3: வணக்கம். அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
2: வணக்கம், நாங்க எல்லாம் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமோடு இசையோடு இணைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு உரையாடுகிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோடு.
2: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: ஒரு அழகான பாடலை தாருங்கள். இந்த இரவு நேரத்தில் மனம் தாளாட்டட்டும். மிக்க நன்றி. வணக்கம். இரவு இனிதாக.
2: படத்தின் பெயர், படத்தின் பெயர்,
3: படத்தின் பெயர் இயற்கை என்னும் இளைய கண்ணி. சாந்தி நிலையம் என்கிற படத்தில் இருந்து.
2: சாந்தி நிலையம் படத்தில் இருந்து உங்களுக்கு பாடல் வேணுமா?
3: நீங்க இல்லை என்றால் இரவா பகலா என்கிற ஒரு பாடலை தரங்களை, நீல மலர்கள் என்கிற படத்தில் இருந்து.
2: ஓகே, நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
3: நான் இப்பொழுது நீலமலைச்சா அச்சாரல் கூடலூரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு அறிவிப்பாளரே, அழகான ஒளிபரப்பு, புள்ளியமான ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
2: ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.
3: நன்றி. வணக்கம்.

0: மாலை 25:49 நொடியில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி க்வெஸ்சன் கேட்குற மாதிரியே பாடல் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நான் வாழவைப்பேன் படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ என்ற அருமையான பாடல்.
0: ஓகே, இரவு நேரத்தில் உணவு எல்லாமே அருந்தியாச்சா? இதுக்கு மேலதானா எப்படின்னு சொல்லுங்க.
1: இனிமேல் தான் அருந்த வேண்டும்.
0: அப்பதான் இந்த 8 o'clock அந்த மாதிரி சாப்பிட பழக்கம் இல்லை.
1: இந்த பாடலை கேட்டுவிட்டு உணவு அறுக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பர். அழகான தமிழும் பேசுறீங்க. உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
0: நன்றிங்க.

0: 8:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேத்தாலையை இணைக்கும். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை காந்திபுரம் கோத்தபுரம்ங்க.
0: கோத்தபுரம் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க
1: மேடம்? நைட் நேரத்தில் கொஞ்சம் பழைய பாடல் போடுங்க மேடம்.
0: நைட் நேரத்தில் பழைய பாடல். ஓகே, சரி சரி, அதை நம்ம சார் கிட்ட பேசி ரெடி
1: பண்ணலாம்,
0: பேசி சரி பண்ணிடலாம். சரி, இப்போதைக்கு பாடல் சொல்லுங்க. 80-70களில் வந்த பாடல்களை சொல்லுங்க.
1: திருமதி வாஞ்சாமி, அம்மன் கோவில் வாசல், அந்த பாடல்.
0: ஓகே, இது விருப்பப்பட்டு தானே கேட்குறீங்க?
1: நரசிபுர கன்சாமிக்காக கேட்கணுங்க.
0: ஓகே ஓகே, ஓ பாடல் டெடிகேட் பண்ணுறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, அருமை. சொல்லுங்க, உங்க ஊர்ல வந்து நைட் சாப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது சாப்பாடா, என்ன டிஃபனா, என்ன மாதிரி பழக்கம்?
1: டிஃபன் தருங்க மேடம். நாங்க
0: இரவு நேரத்துல டிஃபன் சாப்பிடுவோம்.
1: டிஃபனுங்க.
0: ஓகே,
1: வில்லேஜ்ல எல்லாம் போனா, நரசிபுரம் எல்லாம் போனோம்னா சாப்பாடு கிடைக்குங்க. அதனால விவசாயியோ சாப்பாடு சாப்பிடுவாங்க.
0: அதனால இரவு நேரத்துல மோஸ்ட்லி சாப்பாடும் இருக்கு, டிஃபனும் இருக்கு.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, அருமை. உங்களுக்கான பாடல் தரலாம், கேளுங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: ரொம்ப தேங்க்ஸுங்க.

நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு கால் கிடைக்கலன்னு சொன்னால் வாட்ஸ்அப் அனுப்பலாம், 8300019101818 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். அவ்வாறு வாட்ஸ்அப் அனுப்பிய நேயர் ஒருவர் மைசூரிலிருந்து ஸ்ரீதரன், இவருக்கான பாடல் சின்ன வீடு படத்திலிருந்து சிட்டுக்குருவி அந்த பாடல்.

0: நினைத்தால இன்னைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் பாடல்களை கேட்கலாம், அதே மாதிரி ஃபோன்லேயும் உங்களோட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இனி ஃபோனில் ஒரு நேயர் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். இனி வாட்ஸ்அப் நேயர்களும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் 8300019 1018. ஹலோ.
1: ஹலோ மேம்,
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க,
0: நீங்க எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: நான் குமார் ஃப்ரம் சென்னை.
0: சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். குமார் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு என்னோட ஃபேவரட் சாங் ராஜராஜ சோழன் தான்.
0: ஓகே, உங்களுக்கான பாடலை கொடுத்துடலாம். சாப்பிட்டீங்களா?
1: ரெட்டைவல் குறி.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்ஸ்.

0: இரவு நேரத்தில் நினைத்தால இனிக்கும் பாடல்களை கேட்க நிஜமாலுமே இனிப்பா தான் இருக்கும். அதே மாதிரி இனிய பாடல்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்தவர்கிட்ட பாடலை கேட்கிறான். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8.
1: அம்மா வணக்கம். சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம். இந்த நேரத்துல உங்களுக்கு வெளியிருந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும், அப்படித்தானே?
1: ஆமாங்கம்மா, குழு குழுன்னு இருக்கு. எங்க ஊட்டி கிளைமேட் மாதிரி எங்க வீட்டுல ஏசி மாதிரி காத்து அடிக்குது.
0: அப்படிங்களா, வெளியே இருப்பீங்களா மோஸ்ட்லி இந்த இரவு நேரத்துல? இல்ல,
1: ஆமாங்கம்மா, நான் வந்து மொட்டை மாடி மேல நின்றுட்டு இருக்கேன்.
0: அப்படிங்களா, அருமை அருமை.
1: ஆமா
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஆமா, படம் தலைவாசல் பாடல் பாத்தீங்கன்னா, உன்னை சொட்ட தென்றல் ஒன்று என்னை சொட்டு சென்றது ஒரு சேரி, இந்த பாடல் கொடுங்க.
0: சூப்பர், தென்றலோட சேர்ந்து இந்த பாட்டை கேட்க போறீங்க.
1: ஆமாங்கம்மா, எல்லாரும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி.

சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு பாடலை கேட்டோம். இனி வாட்ஸ்அப் நேயருக்காக ஒரு பாடல். இவங்க மைசூர்ல இருந்து ராணி. வாட்ஸ்அப் அனுப்புவதாக இருந்தால் 8300 1918 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களது பாடல்களை நீங்கள் கேட்டு பெறலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நினைத்தாலே இனிக்கும், நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள். நேர்களை ஓடிஎஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. Center constitutes high-level committee to address challenges of demographic change caused by infiltration and other reasons. Home Minister Amit Shah says anti-drone systems will be installed within 6 months. Quad nations launch inter-Pacific maritime surveillance collaboration, condemn terrorism in all its forms and manifestations. Government revises minimum assured procurement price of onion stocks from 1,270 rupees to 1,580 rupees per quintal. Sports Minister Mansukh Mandviya backs Yogasan for future Olympic Games. Ahmedabad to host first World Yogasan Championship next month. And at Asian Under-23 Wrestling Championships, Indian grapplers Mohit Kumar and Chandar Mohan clinch gold medals in men's freestyle event in Vietnam. And now the news in detail. The centre has constituted a high

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்ல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: திரைக்கணத்திற்கு நிறைவாக மலேசிய வசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில் சங்கர்லால் திரைப்பட பாடல்.

0: திரைக்கணம் கேட்டீர்கள். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் நேரம்.
1: பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நீர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், டென்டிஸ்ட்ரி அதாவது பல் மருத்துவம் அப்படின்னா என்ன?
3: பல் மருத்துவம் என்பது பற்கள் மட்டும் பார்க்கும் மருத்துவம் கிடையாது. ஸோ இதில் முழு வாய் நலத்தையும் பாதுகாப்பையும் நம்ம மருத்துவத்துறை வந்து கவனிக்கிறது. ஸோ இதில் வந்து பற்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஈறுகள், நாக்கு, தாடை மற்றும் வாயில உள்ளமைப்பு எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த பல் மருத்துவம் வந்து பார்த்துட்டு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து பற்கள் வந்து சாப்பிட்றதுக்காக, பேசுறதுக்காக மற்றும் சிரிக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அதை பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால வந்து மனித வாழ்க்கையில் வந்து அடிப்படையான ஒரு துறையாக இதை வந்து கருதிக்கணும்.
2: டாக்டர், நம்ம பல் மருத்துவம்னு சொன்னாவே பல்லை பற்றி மட்டும்தான் யோசிப்போமே. இப்போ இதில் பல்

0: தாண்டி என்ன இருக்கு?
1: கண்டிப்பா இருக்கு. ஸோ பலர் வந்து பல் மருத்துவம் அப்படின்னாலே வந்து பல்ல வந்து சுத்தம் பண்றது இல்லை பல்ல வந்து எடுக்கிறது மட்டும்தான் வந்து நினைப்பாங்க. ஸோ ஆனா உண்மையாலுமே வந்து இது ஒரு முழு உடல் நலத்துக்கு வந்து தொடர்பு உள்ள ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈர நோய் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோயோட ஒப்பிடலாம். ஸோ நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈர நோய் கண்டிப்பா இருக்கும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இப்போ வாயில இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றும் வந்து இப்போது பிரசவம் போது உங்களுக்கு வந்து ஒரு வாய் நலம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை வந்து அண்டர் வெயிட்டில் பிறக்கிறதுக்காகவோ இல்லை வந்து சீக்கிரமாக பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பல்லை வந்து வாயை மட்டும் பார்க்காம மொத்த உடல் நலத்தோட ஒரு பகுதியாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: டாக்டர், ஒரு பல்லுக்குள்ளே என்ன இருக்குது?
1: ஒரு பல்லு வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவி மாதிரி இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும் போது ஒரு பல்லு வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேலே நம்ம பார்க்கக்கூடிய க்ரௌன் போர்ஷனுங்கிறது, இன்னொன்று வந்து ரூட் இல்லை வேர் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற போர்ஷன். அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த ஒரு கவரிங் லேயர் பேர் வந்து எனாமல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எலும்பு மாதிரி வந்து உள்ள ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் part of the body. So, அதுக்குள்ள நீங்க பாக்குறது வந்து டென்டன். இந்த டென்டன் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். இதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அந்த உயிரோட்டம் அந்த பல்லில் வந்து தொடங்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ், அதான் பல்ப்னு சொல்லுவாங்க. இந்த பல்பில் தான் உங்களுக்கு வந்து நரம்பு, அப்புறம் வந்து இரத்த நாளங்கள் இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பல் சொத்தை இருந்து ரொம்ப ஆழமாக போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த வலியோ இல்லை வீக்கமோ இல்லை வந்து அந்த சென்சிட்டிவிட்டியோ ஏதோ ஒன்று வரத்துக்கான காரணமே வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த பல் போர்ஷனில் இருக்கிற நரம்பு இதனால தான். அதுக்கு கீழே இருக்கிற அந்த வேர் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலும்பில் வந்து பல்லை பிடிமானமாக பிடிச்சிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது.
0: டாக்டர், மனிதனோட வாய்க்குள்ள எத்தனை வகையான பற்கள் இருக்கு?
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து யூசேஜ் பயன்பாட்டுக்கு பொறுத்த மாதிரி நாலு வகையான பற்கள் இருக்கு. ஸோ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்லு வந்து இன்சைசர் சொல்லுவாங்க. ஸோ இன்சைஸ் அப்படின்னா வெட்டுறதுக்காக அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற பொருளை வந்து கடிச்சு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்சைசர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கார்னரில் இருக்கிற பல்லு பேர் வந்து கெனைன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக இருக்கும்னா கோரை பற்கள்னு சொல்லுவாங்க, கிழிக்கிறதுக்காக இருக்கிற பற்கள். ஸோ இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே கடவாப்பல். ஸோ முன்னாடி கடவாப்பல் இருக்கும், பின்னாடி கடவாப்பல் இருக்கும். முன்னாடி இருக்க கடவாப்பல்லுக்கு பேர் வந்து ப்ரீ மோலார்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கடவாப்பல்லுக்கு முன்னே இருக்கிற பல். ஸோ பின்னாடி இருக்கிறது கடவாப்பல். ஸோ இந்த நாலு ப்ரீ மோலார்ஸும் மோலார்ஸுமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சவிச்சு சாப்பிட்றதுக்காக, ஒழுங்காக ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த நாலு வகையான பற்களுமே வந்து டிஃப்ரெண்ட் யூசேஜுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 32 பற்கள் இது எல்லாமே சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
0: டாக்டர், பற்களோட ஆரோக்கியத்துக்கும் உடலோட ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்?
1: வாய் நலம் உடல் நலம் ரெண்டுமே வந்து வேற வேற கிடையாது. வாய் நலம் வந்து உடல் நலத்தோட ஒரு பகுதியாக நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈர பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுக்கலாம். இருதய நோய் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக அந்த இருதய நோயை வந்து உங்களுக்கு இட்டுட்டு போய் விட்டுரும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட பிரச்சனை, இல்லை வந்து ஒரு உடம்புல இருக்கிற வைட்டமின் டெஃபிஷியன்சியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஓரல் கேன்சரோ எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வாயில் வந்து சட்டுன்னு அது வந்து வெளிப்படுத்தி கொடுத்துரும். அதனால வாய் நலம்ங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ அது வந்து பல் வந்து ஒரு சின்ன பொருள் அதில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை வாயில் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திடலான்னு இருக்கக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்னென்னு முதலையே பார்த்து அதை என்ன சரி செஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பல் வழியாக சவிச்சு தான் உள்ளே நம்ம வந்து முழுங்கிக்க முடியும். ஸோ ஒழுங்காக வாயில் வந்து சவிச்சு சாப்பிட்டாதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் உடம்புல வந்து சேரும். இல்லைனா வந்து பிளாக் பிளாக்ஸாக வந்து உள்ளே போய் செரிமானத்தோட பவரை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாய் வழியாக பல் வழியாக நல்லா சூ பண்ணி சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அதனால் உங்கள் பல் ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்.
0: டாக்டர், மனிதர்களோட வரலாற்றுல எப்ப பற்களுக்கு அவ கவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சான்?
1: மனிதர்கள் பொதுவா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்தே வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ல பார்க்கும் போது டென்டிஸ்டிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ பண்டைய காலத்துல இருந்தே வந்து பல்லை வந்து பராமரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா வந்து 9000 வந்து 9000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே வந்து பல்லோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அவங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரியில இருக்கு. ஸோ பழமையான சிவிலைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை வந்து பொடியாக்கி அதை வந்து பல்லை வந்து சுத்தப்படுத்த யூஸ் பண்ணவோ இல்லை வந்து வேறு வேறு குச்சிகள் வச்சு பல்ல சுத்தம் பண்ணவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு கூர்மையான கல்லை வச்சு அதை வந்து ட்ரில்லாக யூஸ் பண்ணி பல் சொத்தையை அடைக்கவும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அவங்கவுங்க சிவிலைசேஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்தந்த நாட்டில் வந்து வேற வேற விதமாக டென்டிஸ்ட்ரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே இவால்வ் ஆகி ஒரு யூனிவர்சல் மோட் ஆஃப் மெடிசனாக வந்து இருக்கு.
0: டாக்டர், மனிதர்கள் பயன்படுத்திய முதல் டூத் பேஸ்ட் எது?
1: மனிதர்கள் முதல்ல யூஸ் பண்ண டூத் பேஸ்ட் வந்து டூத் பேஸ்ட் மாதிரி இருக்காது. ஸோ முந்தைய காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கிறதா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பவுடர் யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து முட்டை ஓடோட பொடி, சாம்பல், மூலிகைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பவுடராக வந்து ஒரு அரைச்சு அதை வந்து பல்லை வந்து அப்ரேசிவாக சுத்தம் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து உப்பு, கரிமண் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளோட சிவிலைசேஷனில். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டாக வந்து அது வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டூத் பேஸ்ட்லையுமே வந்து ஃப்ளூரைடு இந்த மாதிரி பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இப்போ இருக்கிறது நிறைய வெரைட்டிஸும் இருக்கு. டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் இல்லை ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், கம் கேர் டூத் பேஸ்ட், அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூத் பேஸ்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் முன்னாடி காலத்தில் வந்து பொடியிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம டூத் பேஸ்ட்ல வந்து இருக்கும்.
0: டாக்டர், டூத் பிரஷோட வரலாறு சொல்ல முடியுமா?
1: மனுஷங்க வந்து ரொம்ப பழமையான காலத்திலருந்தே வந்து பல்லை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக வந்து வேறு வேறு குச்சிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்டைய காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி, மரக்குச்சி இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து 1400 போன ஆண்டுகள்லாம் வந்து சீனாவில் தான் வந்து முடி மாதிரி இருக்கிற இதை வந்து பயன்படுத்தி ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து மூங்கிலில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணி அதில் வந்து பன்றியோட முடிகளை வந்து நட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து நைலான் யூஸ் பண்ணி ப்ரஷஸ் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் நைலான் ஃபைபர்ஸ் கொண்ட டூத் ப்ரஷஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு எரா தாண்டி டூத் ப்ரஷ் இப்போது வந்து இந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு. டூத் ப்ரஷஸ்லேயே வந்து இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஜிக்ஸாக் இருக்குது, உங்களுக்கு வந்து பிரிசில்ஸோட நம்பர், பிரிசில்ஸ் எத்தனை டஃப்ட் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படி இப்போ எல்லா ப்ரஷஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சாஃப்டாக, மீடியமாக இல்லை வந்து அல்ட்ரா சாஃப்டாங்க நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: டாக்டர், ஆதி காலத்தில் எப்போதிலிருந்து இந்தியர்கள் பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
1: அப்புறம் ஆயுர்வேத நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேர்கள், நிறைய விதமான இலைகள் இதெல்லாம் கொண்டு பல்ல சுத்தம் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் எல்லாமே வந்து தயாரிச்சிருந்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, நிறைய மூலிகை பொடிகள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு வகையான பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இது நல்ல எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாயில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து நல்ல எவிடன்ஸோட இப்போ சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோட சப்போர்ட் ஆகி இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொருள் எல்லாமே அதே தான், யூஸ் பண்றதான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கே ஒழிய த பேஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ரிமைன்ஸ் த சேம்.
0: டாக்டர், ஆதிகாலத்தில் எகிப்தியர்கள் எப்போ பற்களை பராமரிக்க ஆரம்பித்தாங்க?
1: எகிப்தியர்கள் வந்து ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப முன்னேற்றமாக இருந்த ஒரு நாகரிகமாக தான் அவங்களோட இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த முட்டையோடோட பொடி சாம்பல் மற்றும் இந்த மூலிகையெல்லாம் சேர்ந்த ஒரு டூத் பேஸ்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட பல்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ற ஒரு ஒரு சிவிலைசேஷனாக அவங்களோட டயட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த நிறைய கடித்து சாப்பிட்ற ஒரு இதுவாக இருந்ததுனால அவங்களோட பல்லெல்லாம் நல்ல தேய்மானம் அடைஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ நிறைய மம்மீஸ்லாம் பார்த்தும் போது எகிப்தியர்களோட பல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்ரிஷனுங்கிற சொல்லக்கூடிய மேல் பகுதி வந்து ஃபுல்லாக தேஞ்சு இருந்ததை வந்து பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அந்த பல்லை வந்து பாதுகாக்கிற அந்த ஒரு வழி வந்து ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. அது வந்து ஒரு தனி ஒரு இதுவாக பார்க்காம அது டே டு டே லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து எகிப்தியர்கள் பார்த்துருக்காங்க.
0: டாக்டர், ஆதிகாலத்தில் ரோமன்ஸ் எப்படி அவங்க பற்களை பார்த்துக்கிட்டாங்க?
1: இப்போது ரோமன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து வாய் கழுவும் திரவியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாங்க, பல் பொடியும் குச்சிகளை தாண்டி. ஸோ இந்த திரவியங்களில் வந்து உங்களுக்கு இந்த மூலிகைகள் கலந்த தண்ணீர் மற்றும் சொத்த வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கலந்து தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில இது என்ன சொல்லுதுன்னா வந்து ரோமனியர்கள் வந்து சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு சிரிச்சா அழகாக இருக்கணும்னு அவங்களோட இந்த பல் சீரமைப்பு இதுக்காகலாம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. தங்க கம்பிகள் வச்சு பல்லை வந்து சீரமைக்கிறது மற்றும் இந்த தளர்வடைஞ்ச பற்களை வந்து கம்பி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறது, இதெல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்ச லிட்ரேச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அழகுக்காகவும் இந்த திரவியங்களை வச்சு வாயை வந்து துர்நாற்றம் இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எப்படிங்கிறது அவங்களோட சிவிலைசேஷனாக இருந்திருக்கு.
0: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் டென்டல் ஃபில்லிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம், இதற்கான வரலாறு சொல்ல முடியுமா?
1: பல் சொத்தை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய முதல் ஒரு பல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரே தீர்வு வந்து பல்லை வந்து அடைக்கிறது. முந்தைய காலத்தில் வந்து இந்த அடைக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தேனீயோட மெழுக வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, ப்ரொப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதுக்கப்புறமா வந்து உலோகங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தங்கம், வெள்ளி, பாதரசம், இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் உலோகமோ இல்லை உலோக கலவையோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வளர்ச்சியை தாண்டி வந்து இப்போது கொஞ்ச நாளாக வந்து நம்ம வந்து பல் கலர்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட், காம்போசிட் சிமெண்ட்ஸ், அதோட காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஃபில்லிங் பண்ண பயோமிமெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, உங்கள் பல் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அதே கலர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ வந்து டென்டல் ஃபில்லிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம்.
0: டாக்டர், மாடர்ன் டென்டிஸ்ட்ரியோட ஆரம்ப காலம்னா எதை சொல்லுவீங்க?
1: பொதுவாகவே வந்து இப்போது டென்டிஸ்ட் அப்படி இல்லை பல் மருத்துவம்னாலே பல் புடுங்கிறது தான் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டாக எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. பட் 18th century அப்பத்துலேருந்து தான் வந்து பல்லுக்கான முக்கிய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முக்கியத்துவமும் இவால்வ் ஆச்சு, ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுமே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிலர் தான் வந்து டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நல்ல கலை நயம் உள்ளவங்க டென்டிஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஆர்ட் ஒர்க் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி. இல்லை வந்து பார்பர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க டென்டல் ஒர்க்குமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் ஆரம்பித்தோடனே ஆக்சுவல் டென்டிஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த சிகிச்சைகள் எல்லாமே வந்து வலியோட நாலு பேரை பிடிச்சி வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லோக்கல் அனஸ்தீஷியா, அந்த இடம் மட்டும் மருத்து போகிறதுக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் வலி இல்லாமல் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடிய காலகட்டமாக வந்து 18th century அப்புறமா ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து டாக்டர் ஃபேரி ஃபாச்சர்ட், அவர் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்டின்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் எழுதின அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் லிட்ரேச்சருக்கு அப்புறம் தான் மாடர்ன் டென்டிஸ்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா.
0: டாக்டர், ஃபேரி ஃபாச்சர்ட் வரலாறு சொல்ல முடியுமா?
1: ஃபேரி ஃபாச்சர்ட் அவர் வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்டின்னு கூப்பிடுறோம். ஸோ அவர் வந்து ஒரு புக்கு எழுதினார். ஸோ அதில் வந்து பற்களோட அமைப்பு, பல்லோட நோய்கள் என்னென்ன இருக்கலாம், பல்லோட ஃபில்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு டென்டல் கிளினிக் எப்படி இருக்கணும், என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து டென்டிஸ்டே வந்து ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு தனி மருத்துவ பிரிவாகவே வந்து உலகறிய வந்து எல்லாரும் கருதுனாங்க. ஸோ அது அவரோட ஸ்டார்டிங் தான் வந்து இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடர்ன் டென்டிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ அவர் அவரோட அந்த ஆராய்ச்சி, அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டென்டிஸ்ட்ரி இஸ் ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
0: டாக்டர், பல் மருத்துவத்துறை பெரிஃபார்ச்சர்ட் வரதுக்கு முன்னாடியும் அப்புறமும் எப்படி மாறிச்சு?
1: பெரிஃபார்ச்சர்ட் வரதுக்கு முன்னாடி பல் மருத்துவம் ரொம்ப ஆரம்ப நிலையில தான் இருந்துச்சு. ஒழுங்கான மனிதர்களால் அது வந்து செய்யப்படலை. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பல் மருத்துவம்னா என்ன, அதோட அடிப்படை என்ன, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பார்க்கணும், எது பொறுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருமே வந்து டென்டிஸ்ட்ரியை வந்து ஒரு தனி மருத்துவ பிரிவாக பார்த்து அதுக்கு எல்லாரும் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவருக்கு முந்தின காலத்துலையும் அவருக்கு பிந்தின காலத்துலையும் நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தாண்டி அவர் வந்து சர்க்கரை நோயும் இந்த ஈர் பிரச்சனையும் உள்ள தொடர்பு, மற்ற உடல் உபாதைகளுக்கும் பல் மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு போன்ற நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு பல் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறதே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க.
0: டாக்டர், நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பல் ஒரு வாட்டி விழுந்தால் திரும்ப முளைக்குது, ஏன் நம்ம வயதான பிறகு நடக்க மாட்டேங்குது?
1: குழந்தைங்களுக்கு வந்து முதலில் வந்து பால் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 பல்லு முளைக்குது. அதுக்கப்புறமா அந்த 20 பல்லுமே விழுந்து அவங்களுக்கு 20 புதுப்பல்லு வருது. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து மோலார்ஸ் அப்படிங்கிற கடவாப்பற்கள் வந்து ஒரு ஒரு சைட்லேயுமே வந்து 3-3 ஆக மொத்தம் 12 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால தான் 32 பல்லு வந்து பெரியவங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே மனிதர்கள் வந்து டிஃபியோடான்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபியோடான்ஸ்னால் வந்து 2 செட் ஆஃப் டென்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 செட்டு தான் இருக்குது, அதாவது பால் பல்லு மற்றும் இந்த பெர்மனெண்ட் பல்லு. ஸோ இந்த பால் பல்லாம் விழுந்த உடனே நம்மளுக்கு பெர்மனெண்ட் பல்லு முளைச்சிரும். ஸோ நிறைய வேற உயிரினங்கள்லாம் இருக்காங்க, பல்லு வந்து விழ விழ விழ அவங்களுக்கு வந்து லைஃப் பூராவுமே வந்து பல்லு வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்க் சுறாமீனுக்கு வந்து எத்தனை தடவை பல்லு விழுந்தாலும் புதிய பற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டெம்செல்ஸ் மூலியமாக வந்து பல்லு விழுந்துச்சுன்னா ஸ்டெம்செல்ஸ் மூலியமாக பல்லு வந்து ரீக்ரோத் பண்ண முடியுமான்னு அது இன்னும் ஆராய்ச்சி கட்டத்திலே தான் இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்ப்பற்கள் விழுந்து முளைக்கும், அதுக்கு அடியில் தான் இந்த பெர்மனெண்ட் பல்லு எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். அது முளைக்க எக்ஸ்ட்ரா 12 புது கடவாப்பற்கள் முளைச்சு 32 பற்கள் வந்து பெரியவங்களுக்கு இருக்கும்.
0: டாக்டர், மிருகங்கள் எப்படி பல் தேய்க்காம பற்களை பராமரிக்குது?
1: விலங்குகள் வந்து எப்போவுமே வந்து பல் வந்து ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே வரதும் கிடையாது. எதனால அப்படின்னா முக்கியமாக வந்து டயட். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் அதே வந்து விலங்குகள் சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, குக்டு ஃபுட்டு, ப்ளஸ் சாஃப்ட்டு, லிக்விட், சுகரி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் சொத்தையோ இல்லை வந்து வாயில் வரக்கூடிய பிரச்சனைகளோ ஜாஸ்தி ஆகலாம். இப்போது விலங்குகள் பார்த்திங்கன்னா ரா ஃபுட் ப்ளஸ் அவங்க வந்து நல்லா சவிச்சு முழுங்கக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பல் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொரு இயற்கையாகவே வந்து நிறைய விலங்குகளுக்கு வந்து அவங்களோட உமிழ்நீர் சலைவால வந்து இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான நிறைய என்சைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவுமே அவங்களுக்கு குறைச்சி விடும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வாய் பிரச்சனைகள், அதாவது பல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம சமைக்கிறது தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் வந்து வெட்டினரி டாக்டர்ஸே வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் இப்போது பண்ணுறாங்க, வெட்டினரி டென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து அந்த விலங்குகளுக்கு என்னென்ன தேவையான ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது நல்லபடியாக பண்ணுவாங்க.
0: டாக்டர், இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து மனுஷனை பொறுத்து மாறும்ட்டு, ஒரு மனிதன் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இன்னொரு மனிதன் இருக்காதுன்ட்டு, அதே மாதிரி தான் பற்களுமா?
1: ஆமாம், பற்களுமே வந்து பற்கள், தாடை, பல்லோட சீரமைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்குமே மாறும். ஸோ இது எந்த விதத்தில் மாறும் பார்த்தீங்கன்னா அளவு, இடைவேளை மற்றும் அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த பிட்டன் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும். அதனால தான் வந்து இந்த ஃபொரன்சிக் சயின்சஸ்லலாம் வந்து இந்த பல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து என்ன தான் வந்து இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உடம்பு முழுக்க எரிஞ்சு போனாலும் பல்லுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பைட் மார்க்ஸோ இல்லை பல்லோட அமைப்பை பொறுத்தோ இல்லை அவங்க எக்ஸ்ரேவை பொறுத்தோ இந்த மாதிரி இருக்கிற எவிடன்ஸை வச்சு இது இவங்க தாங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றும் இந்த ஆள் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த ஃபொரன்சிக்ஸில் வந்து நம்ம பல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஐடென்டிக்கலாக வந்து பல்லு மாறும்.
0: டாக்டர், ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதரோட பல்லுக்கும் இப்போ இருக்கிற பல்லுக்கும் என்ன வித்தியாசம்?
1: பழங்கால மனிதர்களுக்கும் இப்போத்திக்கும் பல்லில் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸே வந்து இந்த எவல்யூஷனில் ஏற்பட்ட சேஞ்சஸ். ஸோ அவங்க பழைய காலத்தில் வந்து அவங்க சாப்பிட்டது எல்லாமே வந்து சமைக்காத உணவு, கடினமான வேர் வகைகள், மற்றும் அவங்க வந்து இறைச்சியை வந்து நல்லா இந்த அளவுக்கு குக் பண்ணாமல் கொஞ்சம் ராவாக சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட பல்லோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஜா வந்து நல்லா மூமெண்ட்ஸ் கொடுத்து சவிச்சு சாப்பிட்டு

0: அதுக்கான லிட்ரேச்சரும் இருக்கு.
1: டாக்டர், நம்ம டென்டிஸ்ட்னு சொன்னாவே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வருது அது டென்டல் சேர். டென்டல் சேரோட வரலாறு சொல்ல முடியுமா, இதுல என்ன இருக்கு?
0: டென்டல் சேர் ஒரு சாதாரண ஒரு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சேர் கிடையாது. மொத்த டென்டிஸ்டியோட ட்ரீட்மெண்ட்டோட சிஸ்டமே வந்து டென்டல் சேர் தான். அந்த டென்டல் சேரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட் இருக்கும் பல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, ஒரு சக்ஷன் டிப்பு இல்லை சிஸ்டம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும், வாட்டர் ஸ்ப்ரே, கம்ப்ரஸ்ட் ஏரு, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறதுக்கான ட்ரே, மற்றும் பேஷண்ட் வந்து ரிக்ளைன் பண்ணுறதுக்கான நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். டென்டிஸ்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்காகவும், பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்காகவும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சேர் அது. முந்தின காலத்தில் வந்து உட்டன் சேர்ஸ் இல்லை வந்து நம்ம சலூனில் இருக்கிற மாதிரி சேர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து அது உங்களுக்கு நல்லா அட்வான்ஸ் ஆகி அதுலேயே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போது சேர்ஸ்லேயே வந்துருச்சு. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய விதமான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி, செல்ஃபாக வந்து உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி அப்படிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து எல்இடி லைட்டிங்ஸு, கேமராலாம் வச்சு, மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய சேர்ஸுமே இப்போது அவைலபிளாக இருக்குது.
1: டாக்டர், இந்த ஹியூமன் எவல்யூஷனில் மனிதர்களுக்கு பற்கள் எப்போ உருவாச்சு?
0: அதாவது மனிதர்கள் வந்து முதல்ல வந்து மீன் மாதிரி இருந்து டெவலப் ஆனதில் வந்து பார்க்கும்போது மீனாக இருந்த காலத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து இருந்திருக்கு. மனிதர்களாக இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த எவல்யூஷன் நடந்த டைமில் ஒரு ஒரு மாதிரி இவால்வ் ஆகிட்டு இருந்தோம்மோ ஒரு ஒரு மாதிரி ஒரு நீட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு டேர் பண்ண, அடுத்து வந்து கிரைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணங்கிற நிறைய உங்களுக்கு யூசேஜஸை பொறுத்த மாதிரி அந்த எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பற்கள் வந்து வேற வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த பற்களோட முக்கியமான ஒரு ஒரு யூசேஜே வந்து அந்தந்த ஸ்பீஷீஸ்க்கான நல்ல நியூட்ரிஷனை கொடுக்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருளாக தான் பல் வந்து இருந்திருக்கு. அதனால் முந்தின காலத்திலிருந்தே எவல்யூஷன் படி பல்லும் பல்லு சம்மந்தப்பட்ட தாடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துக்கிட்டே இந்த அளவில் இப்போ இருக்கு.
1: டாக்டர், மனிதர்களோட பற்கள் வந்து இவ்வளோ காலமாக மாறி இருக்கு, இப்போ மாறிட்டுருக்க?
0: கண்டிப்பாக முந்தைய காலத்தில் வந்து பல்லோட சைஸு, பல்லோட நம்பர் மற்றும் ஜாவோட சைஸு, தாடையோட சைஸும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போது முக்கியமான பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா விஸ்டம் டீத் இருக்கிறதா. இந்த விஸ்டம் டீத் வந்து இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து இடம் இல்லாமல் அவதிப்பட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இல்லை நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டீத்தே வந்து வளராமையே வந்து ஃபார்ம் ஆகாமலேயே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எவல்யூஷன் தான் அவங்களுக்கு வந்து மேஜர் ரீசன். அண்ட் இன்னொன்று இதனால வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது வந்து க்ரௌடிங் பேட்டர்ன்ஸ். பல்லு வந்து அலைண்டா ஒரு அமைப்பா இல்லாம முன்ன பின்னுமா இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிபென்சினால, அதாவது உங்க தாடையோட அளவும் பல் பற்களோட எண்ணிக்கையும் அதோட சைஸும் வந்து கோரிலேட் ஆகாம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு இடம் இல்லாம அந்த குருக்கடா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த எவல்யூஷன் படி அந்த மாறிட்டே இருக்கிறதுனால தான்.
1: டாக்டர், இந்த விஸ்டம் டீத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு?
0: பொதுவாக வந்து விஸ்டம் டீத் வந்து இந்த 17-25 வயசுக்குள்ளே தான் வந்து முளைக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து அந்த ஏஜ் தான் வந்து எல்லா மனிதர்களும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போகிற அந்த ஒரு டைம், இதெல்லாமே வரக்கூடியது வந்து இந்த 18-25 இந்த 25 இயர்ஸ்க்குள்ளே தான். அதனால தான் அந்த டைமில் வரக்கூடிய ஒரு மோலார் டீத்துங்கிறதுனால இது வந்து விஸ்டம் டீத்னு சொல்கிறாங்க. இது ஐடியலாக வந்து தேர்ட் மோலார், அதை வந்து நம்ம வந்து அந்த டைமை பொறுத்து அதை வந்து விஸ்டம் டீத்னு கூப்பிடுறோம்.
1: டாக்டர், எர்பியூர்ஸ் அதாவது காய்கறிகளை சாப்பிட்ற மிருகங்கள் மற்றும் கார்னிவோர்ஸ் மாமிசங்கள் சாப்பிட்ற மிருகங்கள், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பற்கள் சம்பந்தமா?
0: இப்போ பொதுவாகவே வந்து ஹர்பியோர்ஸ், கார்னியோர்ஸ், ஓம்னியோர்ஸ்னு அனிமல்ஸை மூணாக பிரிப்பாங்க. ஸோ ஹர்பியோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றவங்க. இப்போ வந்து மாடு, ஆடு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த புல், இந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தேவைப்படுது கிரைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்க பல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ மேலே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே பள்ளம் ஃப்ளாட்டாக இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து அவங்க அரைக்கும் போது இந்த இலையும் இந்த புல்லும் வந்து நல்லா வந்து அரைச்சு அவங்களால வந்து முழுங்க முடியும். இதே வந்து கார்னிவோரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த மாமிசத்தை வந்து கிழிச்சு அதை வந்து கடித்து சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கோரப்பற்கள், ஷார்ப்பான டீத் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது. இதே வந்து மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓம்னியோரஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம காய்கறி வகைகளையும் சாப்பிட்டு

0: சாப்பிடுவோம், மாமிச வகைகளும் சாப்பிடுவோம். அதனால நமக்கு ஒரு காம்பினேஷனா இருக்கக்கூடிய மோலார் டீத்தும் இருக்கு. முன்னாடி வந்து இந்த இன்சைசார் கெனைன்ஸ்ங்கிற காம்பினேஷன் மாதிரி எல்லா பற்களுமே வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ்க்கு உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் பல்ல பொறுத்த வரைக்கும்.
1: டாக்டர், பூச்சிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: பூச்சிகளுக்கு வந்து பற்கள்னு சொல்லாமல் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பற்கள் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பூச்சிகளுக்கு இன்செக்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வேலை பொறுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ கிராஸ் ஹாப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூவிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிராஸை வந்து மெல்றதுக்கான அமைப்போடு அவங்களோட வாய் இருக்கும். இதே மஸ்கிட்டோக்கு பார்த்தீங்கன்னா பியர்சிங் மவுத் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம ஹியூமனோட தோலை வந்து பியர்ஸ் பண்ணி பிளட்டை வந்து உரியறதுக்கான அதுக்கு தகுந்த மவுத் பார்ட்ஸ் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா சக்கிங் டியூப் மவுத் பார்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பூக்களில் இருக்கிற அந்த தேனியை வந்து உரியணும், இதுதான் முக்கியமான வேலை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்டுக்கு பொறுத்த வேலையை பொறுத்த மாதிரி அவங்களுக்கான அந்த மவுத் பார்ட்டுங்கிற அந்த வாய் வந்து வேற வேற டைப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பல்லுன்னு இருக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மவுத் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும்.
1: டாக்டர், செடி கொடிகளுக்கும் பற்கள் இருக்கா?
0: மனிதர்களுக்கு பல் இருக்கிற மாதிரி செடி கொடிக்கு பற்கள்னு இல்லை, ஆனால் பற்கள் மாதிரியான ஒரு பொருட்கள் இருக்கும். இப்போ வந்து நம்மளை மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்து பற்கள் தேவை அப்படின்னா சாப்பிட்றதுக்காக தேவை. இதே வந்து பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக தேவை. ஸோ இப்போ நிறைய பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட மாய்ஸ்சரை வந்து அதுக்கிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பற்கள் மாதிரி இருக்கிறது வந்து உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக வந்து பற்கள் மாதிரி இருக்கும். இது எதுனால அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சரை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து பாதுகாக்கும். இதே வந்து இப்போது நிறைய பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த இன்செக்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த இலையை கடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த பற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாதுகாப்பு சர்வைவல் மோடுக்காக நேச்சுரலாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக இந்த பற்கள் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய அந்த பற்கள் வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து இந்த பாதுகாப்புக்காக தான் யூஸ் ஆகுது.
2: இதுவரை பல் மருத்துவத்துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்த பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி நேரம் 10:00. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது மேஜர் சந்திரகாந்த் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடல.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பட்டணத்தில் பூதம். படத்திலிருந்த டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பாமா விஜயம். படத்திலிருந்து பி. சுஷீலா, எல். ஆர். ஈஸ்வரி மற்றும் சோழமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. சந்தேகம் எப்போதும் வேண்டாம், நீயும் நானும் இணை பிரியாமல் எப்போதும் எங்கேயும்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு